நேரம் 5:38. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணிமாலை. அருள்மணிமாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி இவர்களின் குரல்களில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக்க ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி சனிக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 MHz இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.

நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அறிவுரைகள் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாமல்லத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழம்பெரும் இசைக்கலைஞர் SR ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சூழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

இனிதாய் இதமாய் இந்த இனிய காலை பொழுதினை இறை இசையோடு துவங்குவோம். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம். காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பிள்ளையார் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சித்தி விநாயகா என தொடங்கும் பாடல் கேட்டிருக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பிரெயின் ஒப்பன்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஸ்ரீரங்கநாதா என தொடங்கும் பாடல் கிணைந்திருக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மூலமந்திரம் என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சிவமே என தொடங்கும் பாடல் கிழணைந்திருக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகு புன்னகை என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம்.

இற இசை பாடல்களின் தொகுப்புகளோடு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சபரிமலை வாசா என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நாராயணா என்று தொடங்கும் பாடல். கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் மரிக்ம பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகோடு அருள் என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக இஸ்லாமிய பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஈகநாயனை என தொடங்கும் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இனி நேயர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: அன்புள்ளம் கொண்ட சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். இன்று ஆசிரியர் தினம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம். ஆசிரியர் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் அடித்தளம் அமைப்பவர். மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. மாதாவும் பிதாவும் சொல்றத நாம எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்போம்ங்கிறது நமக்கே தெரியும். ஆனா ஓர் ஆசிரியர் சொன்னா உடனே அதை சிரமேற்கொண்டு செய்வோம். ஏன்னா வாத்தியாருக்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு. அப்படியாப்பட்ட ஆசிரியர்களுக்கான நாள் இன்று. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால இந்த காலத்து குழந்தைகள் இளவட்டங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர்களது தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு ஒரு சோதனை செய்தோம். அந்த குழந்தைகளின் தமிழ் பேச்சு ழகரம் லகரம் லகரம் பாங்க, நல்லா இருந்துச்சு. உச்சரிப்பு மெச்சும்படி இருந்தது. அப்போ உடனடியா அந்த குழந்தைகளின் தமிழாசிரியருக்குத்தான் பேர் புகழ் போனது. ஏன் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு கூட அந்த புகழ்ச்சி போகல? பரவாயில்லையே, உங்க தமிழாசிரியர் உங்களுக்கு நல்ல உச்சரிப்பை சொல்லி கொடுத்துருக்காருன்னு புகழ்ந்து பேசினாங்க கூட இருந்தவர்கள்.
0: தஞ்சாவூர் சிவக்குமார் ஐயா.
2: ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர் என்ற கதாபாத்திரம் 3-4 வயசுல தொடங்கி அவருடைய இறப்பு வரை, ஏன் அதற்கு அப்புறமும் தொடர்ந்து வரும். ஆசிரிய பணி அறப்பணி. இப்பணியை தொடரணும். தமிழ் மொழி அறிவியல் கணிதம் இந்த பாடங்களோடு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நமது சூழல்
0: நம்ம குலத்தொழிலான விவசாயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். விவசாயம் என்பது நமது அடிப்படை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், முதல்ல வர்றது உண்ண உணவு தான். அதற்கு விவசாயம் பத்தி தெரிஞ்சுக்கணும், விவசாய தொழில ஈடுபடணும், விவசாயிகளோடு இணைந்து செயல்படணும்.
2: பாருங்க, நம்மூர் சாலைகள்லாம் கருப்பு தார் பூசப்பட்டிருக்கு பாக்குறோம். இந்த தார் சாலைகள்ல 90% சூரிய வெப்பம் இறங்குதான். சாலை வசதிகள் இப்போ பெருகிடுச்சு. இதனால இந்த வெப்பம் பெரும் சுற்றுச்சூழல் கேட்டை உருவாக்குது. தார் சாலைகள் உள்வாங்கக்கூடிய வெப்பம் மறுபடியும் வெளியே வருது அல்லது பரவுது. இதன் காரணமா நகர்ப்புறங்களின் சராசரி வெப்பநிலை அதிகரிக்குது. இந்த வெப்பத்தை சமாளிக்க வசதி வாய்ப்புள்ளவர்கள் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவர். இது மேலும் நமது சுற்றுச்சூழலை பாதிக்கும். இந்த பாதிப்புக்கு நகர வெப்பத்தீவுன்னு பேர் வேற வச்சிருக்காங்க. கருப்பு தார் சாலைகள்ல சாம்பல் நிற தார் வண்ணத்தை பூசினால் 10 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பத்தை தணிக்க முடியுமா? சாம்பல் நிற

0: சூரிய ஒளியை உள்வாங்காதான், பிரதிபலிக்குமா. கூல் சீல்னு ஒரு வண்ணப்பூச்சை உருவாக்கியிருக்காங்க. இதை பயன்படுத்தி நமது தார் சாலைகள் உமிழும் வெப்பத்தை தடுக்கலாம்.
1: சிவகுமார் ஐயா,
0: இது போன்ற புது புது நுட்பங்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல நல்ல செய்திகள் சென்று சேரட்டும். நல்லதை சொல்லி நல்லதை வளர்க்கும் உத்தி நீங்க சொல்லிக் கொடுத்தது தானே? ஆனா இன்றைய இள வட்டங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதாது. நல்ல பழக்க வழக்கங்கள், சூழல் பாதுகாப்பு போன்ற நற்செயல்கள், பெரியவர்களை மதிக்கும் பாங்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதையெல்லாம் பெற்றோர்களோடு ஆசிரியர்களும் இணைந்து செய்யணும். அப்படித்தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம்

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரி 7:01 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.5 டூன் பிரிங்க குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. எப்பா எப்படியோ ஒரு வீக்கை வந்து ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் கடந்து வீக்கெண்ட் வரும்பொழுது தான் நமக்கு கண்ணெல்லாம் கட்டினதெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஆகி வருதுங்க. ஸோ இந்த சாட்டர்டே மார்னிங் வைப்ஸில் வந்து வணக்கம் சென்னை கேட்கும் போது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான நாள் என்ன நாள் அப்படின்னா செப்டம்பர் 5. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இந்த டேயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸ் டே அப்படின்றது தான். நான் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பேசுகிறேன், இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாவது ஏதோ கற்று வச்சுருக்கேன், நாலேஜ் ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் மட்டும் தான் காரணம். அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அவங்களும் டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்க அந்த டீச்சர்ஸாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களாக இருக்கலாம், நம்மளுடைய கூட பழகக்கூடிய நண்பர்கள் அவங்க நமக்கு டீச் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த வகையில் நமக்கு டீச் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான். ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா எப்பயுமே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வச்சுக்கவே மாட்டாங்க. என்ன கேரக்டர்னா பொறாமப்படவே மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க முன்னேறி போறாங்க, நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க, அவங்க நம்மளோட மேல இருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் பா அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்களே தவிர ஒருபோதும் அதை பத்தி பொறாமப்படவே மாட்டாங்க. எஸ், அந்த மாதிரி டீச்சர்ஸ் எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க கான்டாக்டில். ஸோ நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே அண்ட் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஒரு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான வணக்கம் சிலரை என்ன ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் டே சார்ந்த ஒரு கேள்வி தான் கேட்க போகிறோம். ஏன்னா நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு நிறைய காம்படிஷன் வச்சு நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்க, ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் அந்த டீச்சர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ரொஃபஷன்

அவங்க வந்து உயர்ந்து விளங்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த அங்கீகரிக்கிற வகையில் வந்து என்னென்னா அவங்களுக்கு நேஷ்னல் அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க, அதாவது தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்றது வழங்கப்படுது. ஸோ இந்த 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறக்கூடிய தமிழ்நாட்டினை சேர்ந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்றதா இன்னைக்கான கேள்வியாக இருக்க போகுது. அட என்னப்பா சாட்டர்டே மார்னிங் இப்போ தான் டியூன் பண்ண என்ன கேள்வி அப்படின்றவங்களுக்கு, ஸோ இந்த 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது அதாவது நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் தமிழ்நாடு கேடரில் பெறப்போகக்கூடிய அந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போடப்போகிற ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களோட பதில்களை கமெண்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, வெந்து தணிந்தது காடு மூவிலிருந்து ஸ்ரேயா கோஷல் சர்த்துக் கல்யாணி தாமரை ஏ ஆர் ரஹ்மான் காம்போல ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலாம போமே சமதுடுமா.

0: FM 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Check it.

பட் த ஷோ ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.13 வணக்கம் சென்னையில். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் விஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறப்போகக்கூடிய தமிழ்நாட்டினை சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்கு. ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சென்னை எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 என்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் குவெஷன் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். எஸ், உங்களுடைய இந்த டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா, நமக்கு எல்லாமே அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட், அதாவது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்ட்லேயே அப்படியே பிக்சராக அப்படியே ஓடும் மூவி மாதிரி. ஸோ ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப வந்து பிடித்தவங்களாக இருப்பாங்க, ப்ளஸ் வந்து என்னென்னா, அவங்களுக்கு நம்ம பிடிக்கலனா கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு படிப்புலேயோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலேயோ எப்படியாவது நம்ம வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம், நிறைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, எந்த மாதிரி ஆசிரியர்கள் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற போகக்கூடிய தமிழ்நாட்டினை சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்றதா இன்னைக்கு வணக்கம் சென்னையில் கேட்கப்பட்ட கேள்வியா இருக்கு. ஸோ சூப்பரான பாடல் இருக்கு, ஜெகமே தந்திர மூவிலிருந்து தனுஷ் சந்தோஷ் நாராயணன் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 1.4, இங்கே ஏழாம் பூமி சமதுமா.

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: பட்டு ஷோ நேரம் சரி 7:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ நாட் 1.4 தான் டியூன் பண்ணுங்க. வணக்கம் சிலரை, இன்றைக்கி என்ன கேள்வினா, டீச்சர்ஸை வந்து பெரிய கௌரவம் படுத்துறதுக்காக வந்துன்னா நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த டீச்சர்ஸ் அவார்ட் நல்லாசிரியர் விருதுகள்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எங்கே இன்றைக்கி நடக்க போகுது? என்னடா இன்றைக்கி கேள்வி வந்து பெறப்போகும் சொல்கிறீ அப்படின்னா, இன்றைக்கி தான் டீச்சர்ஸ் டே அப்படின்றதுனால இன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நம்மளுடைய நியூ டெல்லியில் விஞ்ஞான் பவனில் வந்து நடக்க போகுது. ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 11:30 இந்த செரமனி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தேர் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மாணவர்களுக்கும் அந்த பள்ளிக்கும். ஸோ என்னென்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய பேசிஸில் தான், அதனுடைய அசஸ்மெண்ட் பேசிஸில் தான் அவங்களுக்கு வந்து இந்த விருதுகள்லாம் வழங்கப்படுது. ஸோ நம்மளுடைய இந்திய அளவில் நேஷன் வைட் பார்த்தீங்கன்னா 48 ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இந்த விருதுகள் வழங்கப்படுது. அந்த 2026 ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது பெறப்போகக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த பள்ளி ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டு ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாதல் வந்துருக்கு, த்ரிஷா இல்லை நயன்தாரா மூவிலேருந்து, ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவி, கல்யாணி, பிரதீப், கபிலன் அவங்களுடைய காம்போவில் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுமா.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 101.13 மூலிங்க. வணக்கம் சேனல. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஆண்டிற்கான அந்த தேசிய நல்லாசிரியர் விருது பெறப்போகக்கூடிய தமிழ்நாட்டினை சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்றத கேள்வியாக கேட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, இந்த தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்றது 82 பேருக்கு கொடுக்கப்படுது. அந்த 82 பேரில் வந்து என்னன்னா, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் அதில் வந்து 48 பேரும், ஹையர் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலேஜஸ் டிப்ளமோ காலேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து 21 நபர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்தால் 13 எஜுகேட்டர்ஸ், அதாவது வந்து என்னன்னா இந்த கல்வியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 13 பேருக்கும் கிட்டத்தட்ட 82 பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து நம்மளுடைய தமிழ்நாடு கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் அப்படின்றதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன அறிவு இருக்கோ, அதாவது சமகால அறிவு வந்து என்னன்னா சொசைட்டியை பற்றினதாக இருக்கலாம், இல்லை வந்து படிப்பு பற்றினதாக இருக்கலாம், புத்தகத்துலேருந்து படித்ததாக இருக்கலாம். இன்னைக்கு நான் எழுத்து கூட்டி ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து முட்டி மேலே அடித்த என் அம்மாவும் ஸ்கூல் டீச்சரும் தான் காரணம். ஸோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல்னா காலையில் என்ன தான் வேலைக்கு போகிறதுக்கான அந்த ஒரு ப்ரெஷரு பலு இருந்தாலும், அந்த ஒரு போர்டை மாட்டி செவத்தில் மாட்டி சாக் பீஸை வச்சு அப்பா எழுதுகிற எழுத்துல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மார்க் வாங்கினது எல்லாமே. ஸோ அது எதுவுமே ஞாபகத்துலேருந்து போகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் நிறைய டீச்சர்ஸ் உங்களுடைய லைஃபையே வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கோ இல்லை வந்து எவல்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே பதில்களாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. நானும் ரவுடி தான் மூவிலேருந்து, அனிருத், ரவிச்சந்தர், நீதி மோகன், தாமரை உங்களுக்கு காம்பல் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏழாம் எப்பமே சம்மந்தமா.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
2: ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா வந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமே நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சுட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தா கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பத்தி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னன்னா, உங்க நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்க, அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாளுறது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன், எங்கள் நட்பு கெட்டு போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள

பட் டு த ஷோ நேரம் சரியாக 7:34 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 லெவ் வணக்கம் சின்னதாக கேட்டிருக்கீங்க. எஸ் இன்னைக்கான கேள்வி என்னன்னா, 2026 அந்த தேசிய நல்லாசிரியர் விருது பெறப்போகக்கூடிய தமிழ்நாட்டினை சேர்ந்த பள்ளி ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்கு. நம்ம நேர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி ஆச்சாரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அசோக் குமார், அலிநகரம் எஸ் மகாதேவன், ஹேம்லதா, ரமா டி நகர்லேருந்து, நந்து ஜெயா திருத்தணியிலிருந்து, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், மாலினி தேவி அருணாச்சலம், மணலி ஜெயக்குமார், சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, அன்பு ராணி தென்காசிலிருந்து, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, மணி பாலு காஞ்சிபுரம், பத்மா சவுந்தரராஜன், செய்யார் சந்திரசேகர், மதுரை சு சண்முக சுந்தரம், சபரி மனோஜ், அவங்களும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதான்ப்பா என்னுடைய ஆன்சர், 1 mark 2 mark 5 mark 10 mark ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா நேர்களும் உங்களுக்கும் பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபோர் எடுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களோட பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். எஸ் இந்த டீச்சர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து ஸ்கூல்லையும் சரி காலேஜஸ்லையும் சரி நிறைய காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்தோன்னா ஈஸியாக நமக்கு புரிய வச்சிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் வந்து நம்ம பக்கத்திலேயே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வந்து இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுவா. அந்த 2 மணி நேரம் சொல்லி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை விட அந்த 2 நிமிஷத்தில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னதான் நம்மளுடைய பிரெயின் வந்து நியூரானல் ஒயர் ஆயிருக்குன்னே தெரியாது. அந்த 2 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் தான் போயிட்டு டக்குன்னு எக்ஸாம் பேப்பரில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் டீச்சராக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ரோல் பிளேன் பண்ணாங்க அப்படின்னையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு மாஸ் மூவிலேருந்து, கார்த்திக் சின்மயி, மதன் கார்கி, யுவன் சங்கர் ராஜா காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்பவுமே சமதுளுமா.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4ல வணக்கம் சின்னதாக கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறப்போகக்கூடிய அந்த ஆசிரியர்கள் யார், தமிழ்நாட்டினை சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டதும் சபரி மனோஜ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பூபாலன் கண்ணம்பாளையத்திலிருந்து சங்கர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கண்ணன் மேட்டுப்பட்டிலிருந்து ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டி, சாமுனி குமரன் சாவடியிலிருந்து கமலா வரதன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து சூளை ரீஜா மனோகரன், ராமேஸ்வரத்திலிருந்து ராகேஷ், ராதாகிருஷ்ணன் தேனியிலிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நல்ல பெருமாள் திருநெல்வேலியிலிருந்து ஹீம்லதா, பிரபுவீரா ராஜபாளையத்திலிருந்து எல்லாமே காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, காக்கி சட்டை மூவிலேருந்து அனிருத் ரவிச்சந்தர், சக்தி ஸ்ரீ கோபாலன், யுவபாரதி அவங்களுடைய காம்போல ஸ்டேஜ் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்பமே சமதுளுமா.

வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் சார். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026 ஆண்டிற்கான நேஷனல் டீச்சர்ஸ் அவார்ட் பெறக்கூடிய அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்னா கேட்டிருந்தோம். ஆனந்த முருகன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, புருகேசன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரமா கோடம்பாக்கத்துலேருந்து, பாபு முள்ளக்காட்டிலிருந்து, ஹரிராம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து, கார்த்திகேயன் அவங்கள வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, காலை வணக்கங்களோட இதான்ப்பா எங்களுடைய ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த நபர்களாக இருக்கும் அப்படின்றத நீங்களும் யோசிச்சு ஆன்சர் பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டு இருக்குது, இது என்ன மாயம் மூவிலேருந்து, ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவி, நா முத்துக்குமார் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்போமே சமதுள்மா.

பேக் டு த ஷோ. நேரம் சரியா 7:53 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம் சிறந்தா கேட்டிருக்கீங்க. இன்றைக்கான கேள்வி, இந்த ஆண்டிற்கான நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பெறப்போகக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருந்தோம். ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் எம் தங்கராஜ் மற்றும் ஜே அமுதா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசிரியர்கள்.

இன்னைக்கு நடக்க போகிற அந்த விஞ்ஞான் பவன் நியூடெல்லி நடக்க போகிற அந்த செரமனியில் நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்ட் பெறப்போகக்கூடிய அவார்டீஸ் எஸ் எம் தங்கராஜ் மற்றும் ஜே அமுதா இந்த மதிப்பிற்குரிய இரண்டு ஆசிரியர்கள் தான் வந்தோம்னா தேசிய நல்லாசிரியர் விருது பெற போகிறாங்க இந்த ஆண்டிற்கு 2026 ஆண்டிற்கு. அதை சொல்லியிருந்தோம் இல்லையா, நேஷன் வைடில் 48 டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த இரண்டு டீச்சர்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அசஸ்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணு கட்டிடும். அதாவது நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை விட அதிக எக்ஸாம் இவங்களுக்கு வச்சிருப்பாங்க போல. அந்தளவுக்கு வேல்யூவேஷனில் ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் இவங்க வந்து இந்த அவார்டீஸாக வந்து இன்னைக்கு அவார்ட் பெற போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாருக்குமே, எல்லா டீச்சர்ஸ்க்குமே. நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய, காலேஜில் இருக்கக்கூடிய, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு ஒரு வகையில் வந்து டீச்சர்ஸ் தான். ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா லேர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸையும் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்க, அந்த மைண்ட் செட்டை மட்டும் எப்பவுமே கற்று வச்சுக்கணும். இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆஹா ஓஹோ பாராட்டுகள் சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு அயன் மூவிலேருந்து. கார்த்திக் நா, முத்துக்குமார், ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட கம்போல ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுடுமா.

0: நேரம் காலை 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100 ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சூழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

குட் மார்னிங் மக்களே, நேரம் சரியாச்சு, மணி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.5 டியூன் பண்ணிக்கிங்க. எஸ் ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்க போகிறோம். 1 ஹவர் உங்களுக்கு பிடித்தமான அந்த பெப்பி சாங்ஸ் எல்லாமே பயில பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. அள்ளி தந்தவான மூவிலேருந்து சங்கர் மகாதேவன், சுஜாதா, அறிவுமதி, வித்யாசாகர் அவங்களுடைய காம்போவில் ஸ்டே டியூன். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏழாம் அப்போமை சமந்துடுமா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 8:11 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ கேட்டிருக்கீங்க. பெப்பி சாங்ஸ் உங்களுக்கு பிடித்த பெப்பி சாங்ஸ் எல்லாமே பயில பண்ணி வச்சிருக்கேன். எஸ் அதுக்கு நடுவில் நாட்டு நடப்பு என்னப்பா நடக்குது நாட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறோம் அப்படின்னா, அதாவது இந்த எல் நினோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் ஒரு ஃபெனமெனான் சொல்லியிருந்தாங்க. அதாவது காலநிலை மாற்றங்கள்லாம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆக்சுவலாக இந்த டைம்லாம் பார்த்தோன்னா நல்லா மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. மழை பெய்யுது ஆனால் பெய்யாத மாதிரியே இருக்குது, பெஞ்சு முடிக்குது, அதுக்கப்புறம் ஃபேன் போட்டால் கூட காற்று வர மாட்டேங்குது. அந்த மாதிரி என்ன கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்குதுன்னு தெரியல. அதே போல் இந்த எல் நினோ ஃபேக்டர் வந்து இந்த ஃபெனமெனான் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு வேற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம். ஸோ என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பெருமளவு மழை வேற இருக்காதா ஆண்டவா? ஃபேனு அஞ்சில் இல்லைங்க, 50 சுற்றினா கூட வேர்வை பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது. என் உடம்புல தான் மழை பெய்யும் போல. சரி அதை வேற விடுங்க. ரஷ்யா ரெயின்போவில் அடுத்த சாங் குஷி மூவிலேருந்து ஹரிணி வைரமுத்து தேவா அவங்களுடைய காம்போவில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேஜின் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே உண்மை செமதுடுமா.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை.
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-224-1442, 044-224-1216.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: பட் அது ஷோ நேரம் சரி 8:21 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ கேட்டுருக்கீங்க. இப்போ பிக் சாங்ஸ் கேட்டிருக்கேன். அந்த ஒரு நேரத்தில், அதாவது தங்கம் இருக்கு இல்லையா, கோல்டு யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருமே போது கோல்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் அதனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா அது சொல்ல முடியலங்க, அது ஒரு மனசு வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வீணாக போயிட்டு இருக்கான் தங்கம். எந்த இடம்னு பார்த்தோன்னா அண்டார்டிக்காவில் அங்கே ஒரு எரிமலை இருக்கான். அந்த எரிமலை பேர் ஏர்பஸ் எரிமலை அப்படின்ற மாதிரி இருக்கான். தினம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 சவரன் தங்கம் வந்து என்னென்னா அப்படி துகள் துகளாக டெஸ்ட்டு டெஸ்ட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த அண்டார்டிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டிகளாக இருக்கும்ல, பனிப்பாறைகளாக இருக்கும் இல்லையா, அதில் போய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருந்துருதான். ஸோ கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு 18.9 கோடி. அதில் வந்து வேஸ்ட்டாக போதும். அண்டார்டிக்காவுக்கு ஒரு 2 டிக்கெட் போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். எங்கிட்டு அண்டார்டிகாவா பக்கத்தில் இருக்க ஊருக்கே போக முடியல. தில் மூவிலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. புஷ்பா, ஸ்ரீராம், பா விஜய், வித்யாசாகர் அவங்களுடைய காம்போல ஸ்டேஜின் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏழாம் மை சமதுளுமா.

0: தள்ளுமா?
1: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போற. பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: கண்ணம்மா, கண்ணம்மா.
5: என்னங்க?
4: குழந்தை என்ன பண்றான்?
5: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
4: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ள இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
5: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
4: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
5: எங்க, ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
4: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான்.

0: குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: கொஞ்சம் சீக்கிரம்னா
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ நிறம் சரி 8:32 ஆகிட்டு ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. பெப்பி சாங்ஸ் கேட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ தான் பார்த்தா அண்டார்டிகாவில் ஒரு எரிமலையிலேருந்து தங்கமாக கக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா அந்த பனிப்பாறையிலேருந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீர்வீழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே நிறையவே நீர்வீழ்ச்சிகள் இருக்குது போல். ஸோ அதில் ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மாதிரியே, அதாவது சிவப்பு கலரில் நீர்வீழ்ச்சி வந்துகிட்டே இருக்கான், சிவப்பு கலரில் மட்டும்தான் நீர் வந்துக்கிட்டே இருக்கான். இது ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்னடா இது புதுசு புதுசாக ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று நடக்குதே, இதுக்கு காரணம் காலநிலை மாற்றமா என்னன்னு தெரியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துன்னா அயன் ரிச் காம்பனன்ட்ஸ் இருக்கான், அதாவது இரும்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த இரும்பு பொருள்லாம் வச்சுருந்தோம் காற்றுல அப்படியே பட பட படம் என்ன ஆகும்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஆக்சிஜன் போயிட்டு அந்த இரும்பு இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட் மேலே படும்போது இந்த துரு ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன், அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா அந்த பனிப்பாறைகள்லேருந்து அந்த பிளீட் ஆகிற மாதிரி ரத்தம் கொட்டுற மாதிரி அப்படியே ரத்தம் சிவப்பு கலர்லேயே வாட்டர் ஃபால்ஸ் வருதான். ஸோ நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குது, சரி அதெல்லாம் நடக்கிறதோடு அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஷாஜகான் மூவிலேருந்து சங்கர் மகாதேவன், ராதிகா திலக், வைரமுத்து, மணி சர்மா காம்போல சூப்பரான பாடல் இருந்திருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்பமே சமதுலமா.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு. என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
3: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
2: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: இன்றி BIS ஸ்கேன் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

பட் டு த ஷோ நேரம் சரி 8:41 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ்ஷா ரெயின்போல பேபி சாங்ஸ் கேட்டிருக்கும். அந்த வரிசையில் அடுத்த பாடல் சிவகாசி மூவிலிருந்து திப்பு, ஷோபா, சேகர், ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் யூனிஃபார்ம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் மிஸ் அமதுடுமா.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: என்ன
6: சொல்ற குயில?
5: என்ன

0: உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Na, konja sikro na.
5: Rush Hour Rainbow.
2: சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பட் ஷோ நேரம் சரி 8 மணி 51 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ கேட்டிருக்கீங்க. பெப்பி சாங்ஸ் இந்த வரிசையில் அடுத்த சாங் பருத்தி வீரன் மூவிலிருந்து பாண்டி, கலா, சரோஜா, லக்ஷ்மி, ஸ்னேகன், யுவன் சங்கர் ராஜா காம்போல சூப்பரான பாடல் இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளுமா.

0: அடிகாதருந்த மூலி உனகட்டு வண்டி தாளி, அடிகாதருந்த மூலி உனகட்டு வண்டி தாளி. அட இந்த பட்டு படிக்க எனக்கு வைக்க ஆகுதடா,
1: ஆமா ஆமா ஆமா,
0: பொசகத்தை

நெத்தியில பட்டு வச்சு நெறி வர நெச்சலை.

நாயனகாரு, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வேண்டியானு. நீங்க ஊதுறீங்களா, நான் ஊதவா?

0: கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ ரஷ் ஷேர் ஐன் ஒர்க் கிட்ட கேம் ஃப்ரம் பிரைன் போ நாட் 1.4 லாஸ்ட் சாங் அஞ்சு அதே மூவிலேருந்து நவீன் மாதம் கபிலன் சுந்தர் சி பாபு காமல் வந்துட்டு இருக்க ஸ்டேட்யூன் எஃப்எம் பிரெயின் போ நாட் 1.4 இங்கே ஏழாம் எப்போ மிஸ் அமதுள்ளுமா.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தையொட்டி ஆசிரியர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சியோடு ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தையும் கட்டமைக்கும் உன்னத பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருக்கும் எதிர்காலத்தை அடையாளம் கண்டு மாணவர்களை நல்ல மனிதர்களாக ஆசிரியர்கள் வளர்த்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசென்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் குறைவாக நீரினை பயன்படுத்தி குறுகிய கால மத்திய கால நெல் ரகங்கள், பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 92.23 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 8,195 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

9:03 ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா உங்களை சந்திக்க வந்தாச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் எப்பா அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே போகாம ஸ்டே டியூன் வித் மீ சுகன்யா. எஸ் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ் எல்லாம் தான் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக சமந்தா எட்வர்ட் ஃபெபி அண்ட் மாத்தங்கி வாய்ஸ்ல 12B படத்துல ஸ்டே டியூன் 101.4.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
2: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
1: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
3: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

rainbow rap. Rainbow rap.

சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே வாய்ஸ்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பியூட்டிஃபுல் சாங் கேட்டு வந்தாச்சு. 9:17 ஆகிட்டு இருக்கு. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக அலைப்பாயுதே திரைப்படத்துல தான் கேட்டு முடிச்சோம். அடுத்தது உங்களுக்காக ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. சுனிதா சாதி, ரஹ்மான் அண்ட் பாப் ஷாலினி வாய்ஸ்ல ஸ்டே டியூன். இது இப்போ வரைக்கும் கூட காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் இந்த பாடல் இல்லாமல் நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கல்ச்சுரல்ஸ்ல ஆடி இருந்தீங்கன்னா ஒரு ஹைஃபை கொடுங்க. ஸ்டே டியூன்.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
1: இதே
2: மாதிரி லெந்தியா ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
2: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம்.

சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

Rainbow Rap. Rainbow Rap.

உதித் நாராயணன் அண்ட் வசுந்தரா தாஸ் வாய்ஸ்ல ஏ ரஹ்மான் இசையில சாங் கேட்டு வரும்போது 9:36 ஆகிட்டு இருக்கு. எஸ் பிரெயின் போர் ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ராப்பா சம்ம சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வேலையில இடையில ஒரு பியூட்டிஃபுல் சாங் அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அமர்க்கலம் படத்துல இருந்து அடுத்த வாரம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா இந்த வாரமே நான் செலிப்ரேட் பண்ண போறேன் உங்களோட சேர்ந்து. அமர்க்கலம் படத்துல சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட்.

Rainbow Rap. Rainbow Rap.

சந்தோஷ் நாராயணன் மியூசிக் எல்லாம் அவரே பாடின பாடல் கேட்டு வந்தீங்க. 9:53 ஆயாச்சு. எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவு பாடலா உங்களுக்காக வேட்டியன் திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் த வே. மலேசியா வாசுதேவன் அப்படியே ஏஐ பண்ணியார், சூப்பரான ஒரு அந்த வாய்ஸ்ல. யுவேந்திரன் வாசுதேவன் அவரும் சேர்ந்து பாடியிருக்காரு. அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்டியும் 101.4 இங்கே எல்லாமே சமதோல்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100 ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் அளவிற்கான கட்டமைப்பு வசதிகளை இந்திய நகரங்கள் கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உன்னதமான பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை அடையாளம் கண்டு நல்ல மனிதர்களாக வளர்த்திருப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான சென்னை, திருச்சி உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நடப்பு சம்பா பருவத்தில் குறைவான அளவு தண்ணீரை பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.23 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 8,195 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி அகமதாபாத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ.

0: குட் மார்னிங் மக்களே, நேரம் சரியா 10:03 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 டியூன் பண்ணிருக்கீங்க. எஸ், 10 ஆயிடுச்சுன்னா கெட் செட் கோ இல்லையா? உங்கள் நான் கதை வந்தாச்சு, பிளஸ் சுகன்யாவும் என் கூட இருக்காங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணி ஒரு கொண்டாட்டமா தான் பண்ண போறோம்.
1: கொண்டாட்டமா பண்ண போறோம். எங்களுக்கு கொண்டாட்டமா உங்களுக்கு திண்டாட்டமான்றத கலை சொல்லுவா. அப்படி
0: என்ன கொண்டாட்டமோ திண்டாட்டமோ, எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிக்கோங்க அக்கா. காலர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்துடலாம். ஒருவேளை அவங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நமக்கு அவங்க ஒரு 3 க்ளூ கொடுத்து ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லலாம்.
1: ஓஹோ, ஓகே,
0: ஒரே கொண்டாட்டம் அடைவோமா?
1: கொண்டாட்டமே தான்.
0: ஓகே, ஸோ நீங்களும் இந்த கெட் செட் கோல்ல விளையாடணும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. 0449-298-6003-8-295-2-5-4 அப்படின்னு நம்பருக்கு சூப்பரான பாடல் வந்துருக்கு. இதயம் முரளி மூவர் வந்து தனுஷ், அதேஷ், கிருஷ்ணா, தமன், எஸ் அவங்களுடைய

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Get set go go.

0: அடுத்த ஷோ நேரம் சரியாக 10:10 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 சூன் பண்ணுறீங்க. எஸ் இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 10 ஆயிடுச்சுன்னா கெட் செட் கோல நான் வந்துட்டேன். சுகன்யா நம்ம கூட இருக்காங்க. 3 குறிப்புகள் கொடுக்க போகிறோம். அந்த 3 க்ளூஸ்க்கு சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ப்ளஸ் ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய லிசனர்ஸ்க்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வேட்டு தான் இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு
1: ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு க்ளூ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் படித்த வேர்ட்ஸ் தான், ஸ்கூல் ஆர் ஸ்கூல்ஸில் படித்த அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம்.
0: சுகன்யா சொன்னிட்டா மறுப்பு ஏது அவங்க சொல்கிறது
1: அந்த மாதிரி நாங்கள் வந்து டீச்சர்ஸ் டே இப்படி செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் காலர் யார் இங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அமைதி. புத்தகங்கள். மூணாவது க்ளூ வந்து வாசிப்பு.
2: வாசிப்பு,
1: அமைதி, புத்தகங்கள், வாசிப்பு.
2: வாசிப்பு.
1: இது ஒரு இடம். இந்த வார்த்தை வந்து ஒரு இடம்.
2: படிப்பகம்.
1: படிப்பகம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கே,
2: லைப்ரரி.
1: லைப்ரரிக்கு தமிழ்ல சொல்லுங்க. கரெக்டான வார்த்தை
2: தான். நூலகம்.
1: நூலகம். நூலகம் என்பது சரியான விடை.
0: சரியான பதில்.
1: நன்றி. நன்றி ஐயா.
0: அடுத்த நேயர்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து. எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர். ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன். சூப்பரான ஒரு க்ளூ கொடுங்க மேம். அப்போ
1: சூப்பரான ஒரு க்ளூவா? ஓகே, ரெடி. எண்கள்.
3: எண்கள்.
1: கூட்டல்.
3: கூட்டல்.
1: பெருக்கல்.
3: கணிதம்.
1: ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலாம். கணிதம். ஓகே, நன்றி. நன்றி. சரியான விடை.
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் கலை சார் அண்ட் சுகன்யா மேடம். 101.4.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: வெங்கட் சார், எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சி.
1: சுண்ணாம்பு.
0: விளையாட்டு. மைதானமா?
5: இல்ல, இது ஒரு விளையாட்டு பெயர்.
1: கிரிக்கெட்.
5: அதுவும் சொல்ல இன்னொரு விளையாட்டு.
0: மட்டை பந்து அப்படி இல்லன்னா
5: மைதானம் தேவைப்படும்.
0: பெரிய மைதானம்.
5: சொல்லிடுவா?
0: சொல்லுங்க.
5: கோல்ஃப்.
0: ஓ, நீங்க அப்படி வரீங்களா?
5: நீங்க சொல்றது கரெக்ட் பதில்தான். இது அதோட பெரிய மைதானம் தேவைப்படல.
0: ஓகே மா. நன்றி. நன்றி. வணக்கம் ரெயின்போ.
6: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா.
1: வணக்கம். வணக்கம் ஹேமா.
6: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா ஹேமா?
6: ஆ, ரெடி மேடம்.
1: சுமை. சுமை. புத்தகம். புத்தகம். தோல்.
0: கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒரு 3 க்ளூ எடுத்துட்டு வந்துடுறாங்க. நமக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு.

0: போனஸ் பாயிண்ட்டு அவங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லிசனர்ஸ். ஸோ நம்ம லிசனர்ஸ் எல்லாருமே வந்து கெட் செட் கோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா ஃபோன் இருக்க நல்ல பண்ணுங்க 0944-0038-0038-0953-5554 அப்படின்ற ரெண்டு நம்பர் கால் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு சுகன்யா சொன்ன மாதிரி எது ரிலேட்டடான வேர்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்கூலு ஸ்கூல் சார்ந்த வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம்
1: கண்டிப்பாக.
0: ஸோ அடுத்த நேயர் பார்த்துக்கலாம் இல்லையா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கலாமா, எப்படி இருக்கீங்க?
2: வண்ணம் கலர்ஸ் தூரிகை தூரிகை வரைதல்
3: ஓவியம்
2: அவ்வளவுதாங்க. யோசிக்க ஆல்டர்னேட் வேர்ட் கூட கிடையாது, கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர்,
0: நன்றி. எல்லா நேர்களும் சரியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாங் போயிட்டு

0: தூரிகை, தூரிகை வரைதல்,
1: இது ஓவியம்.
0: அவ்வளவுதாங்க, யோசிக்க ஆல்டர்னேட் வேர்ட் கூட கிடையாது, கரெக்டா சொல்லிருங்க. சூப்பர்,
1: தேங்க்யூ
0: மேடம், தேங்க்யூ.
2: எஸ், எல்லா நேர்களும் சரியாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாங் போயிட்டு வந்துடலாம். டிசி மூவிலேருந்து அனிருத் ஹேசன்பர்க் காம்போல சூப்பரான படம் இருக்கு, ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இது 101.4, இங்கே எல்லாமே செம்மதுள்ளு.

0: நேரம் சரியா 10 மணி 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ விளையாடி இருக்கீங்க கலை அண்ட் சுகன்யா கூட. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 க்ளூஸ் கொடுப்போம், அதுக்கான சரியான பதில் ஆல்ரெடி வந்து கேட்டகரி சொல்லியாச்சு, ஸ்கூல் சார்ந்த வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சுகன்யா சொல்லுங்க.
1: ஓகே, அடுத்த கால்ல கிட்ட பேசிடலாம் மகளே.
0: எஸ் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: பூமி.
1: ரெண்டாவது க்ளூ வந்து வரைபடம். வரைபடம் வரைபடம் மேப்லாம் சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுலாம் பசங்கள்லாம் வரைவோம் மேப் வரைபடம். மூணாவது க்ளூ வந்து மலைகள்.
2: மலைகளா?
1: ஆமா, பூமி மலைகள் வரைபடம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பாடம் இருந்தது படிக்கும் போது. என்ன பாடம் அது? அந்த பாடத்தோட தலைப்பு
2: வேற
1: குறிப்பா? அதுதான் பூமிங்கிறத பெரிய குறிப்பு, அதுல அந்த வார்த்தை வரும் பாருங்க. நீங்க வந்து பூலோகம்னு சொல்வீங்க, நாங்க வந்து இத வந்து புவியியல் சொல்லுவோம். புவியியல் என்பது சரியான விடை.
3: மூன்று
0: குறிப்புகள் கொடுத்துருவா? தேதி, தேதி, மாதம், வருடம்.
3: தேதி, மாதம், வருடம், தேர்வா?
0: கொஞ்சம் இன்னும் யோசிக்கலாமே.
3: தேர்வு, மாதம்,
0: தேர்வு இல்ல, தேதி, தேதி. டைம் டேபிள் கிட்ட வரைக்கும் வச்சுக்கலாம். தேதி, மாதம், வருடம். ஓகே,
3: அதெல்லாம்
1: சார் அதான் டைம் டேபிள் வரும் போக வேண்டாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்ல, அப்படியே அப்படியே
0: என்ன பதில் சொல்லிடலாம்? அவர் வந்து டைம் டேபிள் அப்படின்னு கிட்ட வந்துட்டாரு. சோ நாட் காட்டி அப்படின்றது சரியான பதில்.
1: கேலண்டர், கேலண்டர்,
3: நாள் காட்டி. எனக்கு அப்படியே தெரிஞ்சது மேடம், ஸ்கூல்ல நாள் காட்டி அப்படின்னு ஆலோசிக்காத.
1: ஸ்கூல்ல அதுதான், அதனால தான் நான் க்ளூ கொடுத்தேன். தினமும் வந்து மாசம் மாசம் நம்ம பாப்போம்ல, ஸ்கூல்லயும் நாள் காட்டி தான் இருக்கும். நீங்க டைம் டேபிள் கிட்ட வந்ததுமே கரெக்டான விடைதான். அப்ப வந்து நம்ம வந்து பீரியட் சொல்லணும், ஒரு ஒரு பீரியட்.
0: ஆமா, ஒரு ஒரு பீரியட் சொல்லுவோம் இல்லையா.
1: நேர்கள் இந்த மாதிரி புரிஞ்சுகிட்டு அவங்களா சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சிங்கச்சோழன், உங்களை மாதிரி நிறைய பேர் அதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா.
0: கண்டிப்பா இது நிறைய நேயர்களுக்கும் வழிவகுக்கும். சோ நிறைய பேரும் வந்து காலஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்
4: மேடம்.
1: வணக்கம்.
4: சென்னையிலிருந்து சண்முகதுரை பேசுறேன்.
1: சண்முகதுரை சார், எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். காலண்டர், காலண்டர் சொல்றான்னு பார்த்தா அதுல சிங்க
1: சொல்லிட்டாரு. நாங்க க்ளூ கொடுத்துட்டோம் கொஞ்சம். சரி, உங்களுக்காக அடுத்த க்ளூஸ் ரெடியா இருக்கு, சொல்றீங்களா?
4: சொல்றேன் சொல்றேன்.
1: பேச்சு, கருத்து, போட்டி.
4: போட்டி, பேச்சு, கருத்து, போட்டி.
1: மேடை, மேடை சொல்லலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி

0: ஆனா போட்டியா இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்லுவோம், இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவோம்,
1: என்னதுமா
0: இல்ல மேடையில போட்டி நடத்துவோம், பட் கருத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல,
2: என்ன விதமான போட்டி நடத்துவோம்,
0: என்ன விதமான போட்டி நடத்துவோம் அங்க,
1: போட்டி வந்து நம்ம விளையாட்டு போட்டி
0: பேச்சுன்னு சொல்லிருக்கேன், பேச்சு கருத்து போட்டி,
1: பேச்சு போட்டி,
0: பேச்சு போட்டி, ஓகே, விவாதம், பேச்சு போட்டி, ரெண்டுமே ஒண்ணுதான். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி சார்.
0: சரியான விடு.
2: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் சார், யாருங்க இது பேசுறீங்க? குயில் கூவி. ஆ, உங்க பேர் சொல்லுங்க.
0: அதான் குயில் கோபி.
1: குயில் கோபிங்க.
2: ஓ, குயில் கோபிங்க. ஆ, சரிங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
2: நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா.
1: புரியல
0: பத்திரம் எழுதுதல் இல்ல சார், ஸ்கூல் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க நம்ம சின்ன வயசுல எல்லாருமே பண்ணுவோம், இப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நம்ம குழந்தைங்க இப்ப பண்ணுவாங்க, அத பண்ண வைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம்.
1: என்னது என் பணி செய்து
2: இல்ல இல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கண்டுபிடிக்கணும், நீங்க ப்ராப்ளம் சொல்றீங்க. சரி சார், அடுத்த நேரத்துக்கு
0: வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? காலை வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: விரும்பாக்கம் வனஜா.
2: வணஜாமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு வந்து ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், உங்க மூலமா நாங்களும் சொல்லிக்கிறோம்.
2: நன்றிமா, நன்றி. சோ, வார்த்தைகள் கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார். நேத்து வந்து அந்த நிகழ்ச்சி நல்லா தான் சார் போச்சு.
2: எந்த நிகழ்ச்சி சொல்றீங்க?
3: ஒரு நாள் வந்து பேசுறேன் சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பேசுறேன் சொன்னீங்க
2: பாத்தீங்களா,
3: ஆமா ஆமா, சொன்னாதான் அத கேட்பாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
3: தினமும் அதை வந்து இது பண்ணிருங்க.
2: ஓகேமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, உங்களுக்கு மூன்று புதிய குறிப்புகள் கொடுக்கறேன், சரிங்களா? அறிவு, பள்ளி, சொத்து. ஆமா, அறிவு, பள்ளி, சொத்து.
3: பள்ளிக்கூடமா?
2: பள்ளிக்கூடம் தான், அதுதான் நானே பள்ளின்னு சொல்லிட்டேனே.
0: அங்க நமக்கு என்ன கிடைக்கும்? பள்ளிக்கு போனா நமக்கு ஒரு ஒண்ணு கிடைக்கும்ல,
2: அறிவும் சொல்லியாச்சு. பள்ளியில போய்
0: என்ன கத்துக்கலாம் அப்படி சொல்லலாம், என்ன கத்துக்கலாம்.
3: நன்றி சார்,
2: ரொம்ப நன்றிமா. அவங்க வந்து
0: கத்துக்கிட்டோம்
2: சூப்பரான பாடல் இருக்கு. நூறுசாமி மூவில இருந்து கபில் கபிலன், சின்மயி, மோகன் ராஜன், பாலாஜி, ஸ்ரீராம் காம்போசிஷன்ல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே போமி சமந்துடுமா.

எல்லாமே தூள்.

0: எஸ் 10:33 ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோ தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்க சுகன்யா அண்ட்
1: நான் உங்கள் கலாய்.
0: எஸ் நாங்கள் ரெண்டு பேரும் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அதுவும் டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறனால ஸ்பெஷலாக வந்து க்ளூஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு கலை. நானும் அப்படியே கூட வந்து விட்டு வாங்குவாங்களே அந்த மாதிரி வாங்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: ஏன்னா என்னுடைய டீச்சர் வந்து சுகன்யா தான். ஸோ வந்து அவங்க சொல்லி கொடுக்கறது மூலயமா தான் என்னால் ஸ்டூடெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியுது.
0: இப்போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு நான் சாக்லேட் கேட்டு தான் அவனை வெளில அனுப்ப போகிறேன். பார்த்துக்கலாம்.
1: எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே வருமானு தெரியல. சாக்லேட் எங்கே வந்துட்டு. ஓகே காலர் போயிடலாமா?
0: வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். ரெண்டு பேருமே ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி. அந்த இது சொல்லிட்டாங்களா, ஒரு வீட்டு பாடம் அதை கேட்டீங்களே?
1: வீட்டு பாடமா? இல்ல சொல்லியே.
0: ஆனா நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க வந்து புது நேர் வந்தோடனே புது க்ளூக்கு ரெடி ஆயிட்டோம். வேற ஒரு மூணு க்ளூஸ் கொடுக்குறேன். கெஸ் பண்றீங்களா?
2: கெஸ் பண்றேன்.
0: ஓகே. உச்சரிப்பு.
2: ஓகே.
0: புத்தகம். அறிவு.
2: ஓகே. வாசிப்பு.
0: வாசிப்பு என்பது சரியான விடை.
1: எஸ் பலே சூப்பரான பதில்.
0: நன்றி.
2: தேங்க் யூ.
1: சரிமா நீங்க மூணு க்ளூஸ் வச்சிருக்கீங்களா?
0: இல்ல அவ்வளவுதான்.
1: என்
0: பணி வந்து பதில் சொல்வதே அப்படின்னு கிளப்பிட்டாங்க. கேள்வி கேட்பது அல்ல அப்படின்னு.
1: கரெக்ட் தான். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: புதிய
1: வாய்ப்புடன்
3: உற்சாகமான
1: காலை வணக்கம்.
3: பேசுறீங்க
0: சமத்துவம்.

0: வண்ணம் ஆடை.
1: சீருடை.
0: சீருடை.
2: அடடே, ஆச்சரிய குடி.
0: சரியான விடை. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருவள்ளிக்கேணிலேருந்து வித்யா பேசுறேன் சார்.
2: விஜயம்மா, எப்படி இருக்கீங்க?
3: ஆமா, நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கமா. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துறவா?
3: ஆ, கொடுங்க சார்.
2: கோடு.
3: கோடு.
2: நீளம்.
3: நீளம்.
2: சென்டிமீட்டர்.
3: சென்டிமீட்டர். ஸ்கேல் சார்.
2: ஸ்கேல். தமிழ்ல
3: அளவுகோல்.
2: அளவுகோல். கரெக்ட். சூப்பர்மா, வந்த உடனே டக்கு
0: நடிச்சீங்க. நன்றி நன்றி. சரியான விடை.
2: வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
2: ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: கண்டுபிடிக்கிறீங்களா?
2: சரிம்மா. அமர்தல். மேசை. மரச்சாமான். சூப்பர். அதுதான் கரெக்ட் ஆன்சர் அடிச்சிட்டீங்க பாருங்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம். யாரங்க இருந்து?
5: வணக்கம் மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்க இருவர் சார்பிலும்.
5: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ வந்து சத்தம்.
5: சத்தம்.
0: ஆமா. இரண்டாவது க்ளூ வந்து இடைவேளை. மூன்றாவது க்ளூ வந்து நேரம்.
5: பெல்லு.
0: பெல்லு. தமிழ்ல சொல்லுங்க.
5: அது மணி.
0: மணி. மணி.
2: மணி. சரியான பதில். எஸ் எல்லாருமே ஆன்சரோட தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம க்ளூஸ் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்குது. சரி ஓகே, நீங்களும் வந்து கெட் செட் கோல பங்கேற்கணும் அப்படின்னா ஃபோனுக்கு டயல் பண்ணுங்கள். 0444-298-6 0003-8-2952-5554 அப்படின்னு நம்ம இருக்குது. சூப்பரான பாடல் வந்திருக்கு யூத் மூவிலேருந்து. கென் கருணா, சோனி, ஜிவி, பிரகாஷ்குமார் கோம்பல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலமப்பமி சமதுலுமா.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: எஸ் கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். நாம என்ன விளையாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸ் டே அப்படின்றனால ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளோட ஒரு மூணு க்ளூஸ் நாங்கள் கொடுப்போம். அந்த மூணு க்ளூஸை வச்சு அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் சொல்லி முடிக்கும் போதே ஃபர்ஸ்ட் க்ளூ செகண்ட் க்ளூலாம் சில வார்த்தைகளை கண்டுபிடிச்சிடறாங்க இல்லைங்களே.
1: அப்படி கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த மூணு க்ளூக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது?
0: சரி ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுக்குற க்ளூக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய எண்கள்
1: 0444-0038-0053-2-0952-5555 நான்கு அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு நம்பர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காலர் வெயிட்டியா இருக்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் செல்வம் பேசுறேன் சார்.
1: செல்வம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார. நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சார்.
0: சூப்பரா இருக்கும்.
1: உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
2: சொல்லுங்க சார்.
1: ஓகே. அடையாளம், சீருடை, முத்திரை. ஒரு முத்திரை போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: சரி சார்.
1: ஓகே சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
0: இன்னொரு கலக்கல்
1: தான். குறிப்புகள் கேட்டீங்களா? அடையாளம், சீருடை, முத்திரை.
3: உத்திரை.

0: இன்னொரு க்ளூ ஏதாவது இருக்கா? எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது.
1: அப்படியா?
2: பதக்கம். பதக்கம்
1: பதக்கமா? பதக்கம் இல்ல, சீருடையில எங்க
2: பட்டம்
1: சரி. இன்னும் இன்னும் இன்னும் எளிமையா சொல்லணும்னா அதுல சரி லோகோ அப்படின்னே வச்சுக்கலாமே. லோகோன்றது ஆங்கில வார்த்தை. சரி ஓகே, ஈஸியா இருக்கட்டும். குறிப்பு
2: இல்லைங்க, அதுக்கு தெரியலங்க. பட்டம் அருகலாட்டி பதக்கம்னு எனக்கு தோணுது
1: இல்லையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க பேசுறீங்க?
0: அவ்வளோ கஷ்டமான வார்த்தையா கேட்டுட்டீங்க?
1: அவ்வளோ கஷ்டமான வார்த்தையா எனக்கு தெரியல. சரி ஓகே, அடுத்த நேர் பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம். வாழ்க வாழ்ந்த மடிப்பாக்கம் கோபாலன். சுகமா இருக்கல?
1: சுகமா இருக்கும்.
4: அடையாளம் சீருடை.
1: அடையாளம் சீருடை முத்திரை.
4: காவல்துறையா?
1: காவல் படையா?
0: காவல்துறையா?
1: காவல்துறையா? இல்ல இல்ல
0: இல்ல, இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த சீருடையில இருந்துட்டு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
1: ரொம்ப கஷ்டமான வார்த்தையா இருக்கு போல.
0: நீங்க காவல்துறை, அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு. சரி ஓகே, கலை நீங்க சொல்லிருங்க.
1: சரி, ரொம்ப கஷ்டமான வார்த்தையா இருக்கு. சோ அதுக்கான பதில் என்ன? சின்னம் அப்படின்றதுதான் பதில்
0: சொல்லுவோம்ல. ஓகே, அதுதான். நன்றி. நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி. வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம்
5: சார். கிழக்கு தமிழ் ராஜசேகர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லலாம் சார். ஹாப்பி டீச்சர்ஸ் டே.
5: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான க்ளூஸ் சொல்லட்டுமா?
5: அந்த ஐடி கார்டு சொல்லிட்டாங்களா? யூனிஃபார்ம் ஐடி கார்டு.
0: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. சின்னம் அது சரியான விடை சொல்லிட்டாங்க.
5: சொல்லுங்கள்.
0: பரிசு.
5: பரிசு.
0: பதக்கம்.
5: பதக்கம்.
0: முதலிடம்.
5: முதலிடம் அப்படியா? பரிசு, முதலிடம்,
0: பதக்கம்.
5: பதக்கம் டாலர்.
0: டாலர் இல்ல, இதெல்லாம் எப்போ வந்து கிடைக்கும் நம்மளுக்கு?
5: ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும்போது.
0: அது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரது என்னன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு வார்த்தையில சொல்லுவோமே.
5: முதன்மை.
0: முதன்மை. சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லுவோம்.
5: சரி, நான் ஒண்ணு சொல்லிட்டு சொல்றீங்களா?
0: சரி சொல்லுங்க.
1: சரி, நீங்க கேட்டுருங்க.
5: உடம்பு இருக்கும், சக்தி கரைந்து விடும்.
1: உடம்பு இருக்கோ சட்னு கரைஞ்சிருமா?
5: என்ன
0: ஒரு சிரிப்பு சிரிப்பு பாருங்க. அந்த
1: வெற்றி வெற்றி
5: யார் ஜெயிச்சாலும் நம்ம எல்லாரும்
0: ஒண்ணுதானே? யார் ஜெயிச்சாலும் ஒண்ணுதானே? எப்படி ஒரு மனசு, எவ்வளவு பெரிய மனசு.
1: நன்றி. நன்றி
0: நன்றி.
1: நலமணி
5: இருவரும்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: எஸ், நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். ஹோமை கடவுளை மூவிலேருந்து லியான் ஜேம்ஸ் அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலம் அப்பமே சமதுடுமா.

0: எஸ் 10:53 ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படி நோக்கி போயிட்டு இருக்கும் மக்களே.
1: எஸ் கரெக்டா, லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம நெய்யர்கள் லிசனஸ் எல்லாமே கரெக்டா அவங்க வந்து நான் ஒன் டே ஒன் காலர் எல்லா ப்ராப்ளமும் கரெக்டா மனசுல வச்சிருக்காங்க. நம்ம கொடுக்குற மூணு க்ளூஸுக்கு ஒன்னாவது குள்ளேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கும் க்வெஸ்டின் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா நேயர்களுமே சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க.
0: எஸ் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு என்னடைய ஸ்பெஷலுக்காக இது பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் டே. நம்மள வந்து உலகத்தில் இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களோட சேவை கண்டிப்பா உலகத்துக்கு தேவை.
1: ஆமா கண்டிப்பா,
0: மக்களுக்கு தேவை. ஒரு நல்ல ஆசிரியர் தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும், நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். கண்டிப்பா
1: உண்மையா, உண்மையா கரெக்டான வார்த்தை. ஸோ எனக்கு நிறைய ஆசிரியர் இருந்தாங்க. ஸோ நான் காலில் இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான், எனக்கு இன்னொரு ஆசிரியர் வந்து சுகன்யாவும் தான். அந்த டீச்சர் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோட மைக் முன்னாடி பேச முடியுது அப்படின்ற ஒரு வார்த்தையோட எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு, எப்பவுமே கத்துக் கொடுங்க, கத்துக்கிறதையும் விட்டுறாதீங்க, லேர்னிங் ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருங்க அப்படின்ற ஒரு
0: கருப்பு மூவிலிருந்து சாய் அபியங்கர்
1: கானா முத்து விஷ்ணு எதவன் அவங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுளுமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிரியர்கள் புதுமையான கற்பித்தல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 48 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகிறது. 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வரலாற்றை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று

மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சாதிகள் பட்டியலை இணைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமான புலியை 16வது நாளாக வனத்துறையினர் இன்றும் தேடி வருகின்றனர். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

3:00 ஆகிட்டு இருக்கு. எஸ் அடுத்த 1 மணி நேரம் திரைக்காரம் தான் கேட்க போறீங்க. நான் உங்க சுகன்யா, உங்ககிட்ட பேசி வந்தாச்சு. பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் தான் அடுத்த 1 மணி நேரம் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் சாங் கார்த்திக் அண்ட் ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல 180 திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ஸ், இது 101.4 எல்லாமே சமதுள்ள.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறி பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ்

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: 11:22 ஆகிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது நான் உங்க சுகன்யா. ஹரிச்சரன் வாய்ஸ்ல சாங் கேட்டு வந்தாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக பாமே ஜெயஸ்ரீ வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல. இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே நான் ஒரு தீவுக்குள்ள போயிட்டு அந்த தீவுல நான் மட்டும் தனியா இருக்கா மாதிரி, என்னை சுத்தி வெறும் கடல் இருக்கா மாதிரி, அழகான பூக்கள் இருக்கா மாதிரி நானே இமேஜின் பண்ணிப்பேன். இந்த இமேஜினேஷனோட இந்த பாடலை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸ்டே டியூன்ட்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இனி தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல்.

11:50 ஆகிட்டு இருக்கு. திரை கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் தான் பிளே பண்ணிட்டு இருக்கோம். இடையில சம் சீசன்ஸ் கூட கேட்டு வந்தீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி அவங்களுடைய வாய்ஸ்ல கர்ணா திரைப்படத்தில் இருந்து ஸ்டேஜ் 101.4.

சில சாங்லாம் சோல்ஃபுல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜானகி அம்மா அண்ட் எஸ்பிபி அவங்களோட வாய்ஸ். அண்ட் அடுத்ததுமே ஒரு பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் காம்பினேஷன் தான் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா மகுரல்ல இந்த பாடலோட மீண்டும் உங்களை ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட், இது 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ள.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிரியர்கள் புதுமையான கற்பித்தல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 48 பேருக்கு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2036 ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வரலாற்றை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சாதிகள் பட்டியலை இணைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமான புலியை 16வது நாளாக வனத்துறையினர் இன்றும் தேடி வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 4

0: டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. நேர்களை இனி கேட்கலாம்.
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி வந்தன் விகாஸ் யோஜனா பற்றிய தகவல் கேட்கலாம். இந்த திட்டம் காடுகளில் வாழும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டம். காடுகள் நமக்கு மரங்களையும் காற்றையும் மட்டும் தருவதில்லை, அங்கு வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குகின்றது. காட்டிலிருந்து கிடைக்கும் தேன், மூலிகைகள், விதைகள், பழங்கள், இலைகள் போன்ற சிறு வனப்பொருட்களை சேகரித்து வாழும் பழங்குடியின மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் திட்டம்தான் வந்தன் விகாஸ் யோஜனா திட்டம். இந்த திட்டம் 2018 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ட்ரிஃபர்ட் அமைப்பு இதன் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காட்டில் கிடைக்கும் பொருட்களை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை சுத்தப்படுத்தி, பதப்படுத்தி, பேக்கிங் செய்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துவது. உதாரணமாக, காட்டில் சேகரிக்கப்படும் தேனை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக தரமான முறையில் பதப்படுத்தி பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்தால் அதன் மதிப்பு அதிகரிக்கும். இதேபோல பல்வேறு வனப்பொருட்களுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை உருவாக்க முடியும். இதற்காக வந்தன் விகாஸ் கேந்திரா எனப்படும் மையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இங்கு வனப்பொருட்களை சேகரிக்கும் பழங்குடியின மக்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டு பயிற்சி, திறன் மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் உதவி பெறுகின்றனர். இதன் மூலம் பழங்குடியின மக்களுக்கு கூடுதல் வருமானம், உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு, பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், வனப்பொருட்களுக்கு கூடுதல் மதிப்பு என பல நன்மைகள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ட்ரிஃபர்ட் தகவலின்படி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வந்தன் விகாஸ் கேந்திரா கிளஸ்டர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் மூலம் வனப்பொருட்கள் சேகரிப்பாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். மொத்தத்தில் காடு தரும் வளத்தை பாதுகாத்து அந்த வளத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையை வளமாக்குவது, இதுதான் வந்தன் விகாஸ் யோஜனாவின் முக்கிய நோக்கம். வனம் தரும் செல்வம் பழங்குடியின மக்களின் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரியின் வந்தன் விகாஸ் யோஜனா பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மக்களே, டைம் சரியா 12:05 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேச வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே ராகுல். எஸ், இந்த ஒரு சாட்டர்டே எல்லாருக்கும் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதே உற்சாகத்தோட இன்றைக்கும் நாளைக்கும் வந்து உங்களுடைய நாட்களை வந்து நீங்க கடத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற வாழ்த்தோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆசிரியர் தினம்ல, அதாவது தங்களுடைய தன்னலம் பாராமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா மற்ற யாருமே கிடையாது. அதுதான் இருக்கிற நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்தநாளும் கூட இன்றைக்கு. அவர் செய்த தியாகங்கள் எல்லாமே இந்த நொடி பொழுதில் நம்ம மனசில் ஏந்தி கண்டிப்பாக நம்மளும் நம்மளுடைய நாட்டிற்கு தேவையான நல்ல உதவிகள் அல்லது கெடுதல்களை செய்யாமல் இருந்தாலே நாடு கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும். முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கள், இல்லைனா கெட்டது பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு

தலைப்புக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய நட்பு வட்டத்தில் பிறருக்கு உதவி செய்து கொடுத்து சிவந்த கைன்னு சொன்னால் உங்கள் நட்பு வட்டத்தில் யாரை சொல்லுவீங்க? இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் சேரிட்டி டே அப்படின்னு பார்த்த மாதிரி ஞாபகம், அதனால் சரி அந்த கருணை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மறுபடியும் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணுறேன். பிறருக்கு உதவி செய்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொன்னால் உங்கள் நட்பு வட்டத்தில் யாரை சொல்லுவீங்க? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டின்றதால் இன்றைக்கி அந்த ஒரு க்வெஸ்சனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கால் பண்ணி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கணும் எண்கள் 0444-298-6008 மற்றும் ஒரு 0444-298-5254. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். பூந்தளிர் படத்திலிருந்து என்ன பாட்டாக இருக்கும்? எஸ் நீங்கள் நினைக்கக்கூடிய அதே பாட்டு தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: தருணமாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கிறீர்கள். 044-298-6003-8 மற்றும் ஒரு 044-295-2554. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் வரக்கூடிய பாட்டு அழகி படத்திலிருந்து அவரை காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்.
1: வந்தாள்லாம் அந்த முந்துரி தோப்புல தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாள்லாம் அது காட்சி கொல்லுங்கிற தோப்புல ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல நாய் இல்ல நரி இல்ல நான் மட்டும் தனியாகவே இல்ல தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது செரிஞ்சது நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? டே ஏழ்மலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

2:11 ஆகிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகத்தில் இன்னைக்கு என்ன டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கொடுத்து உதவி சிவந்த கை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்வீங்க? நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க தன்னலம் பார்க்காம. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நண்பரை பற்றி பேசக்கூடிய

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? Comment pouvez-vous apprécier ma chanson? Moi, j'avais chanté.
0: Sidhu Shant, c'est Deviendre. Assassin.
2: Sir, நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ, உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: 12:18 ஆயிட்டு இருக்கு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில நேர் இணைப்புல காத்திருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்,
2: எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்குடைய நட்பாட்டத்துல கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருடைய கையை சொல்லுவீங்க, எந்த நண்பரை சொல்லுவீங்க?
2: என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கா, அப்படி பேர் வந்து கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே,
2: கொடுத்த சிவந்த கரம் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு விஷயம், அந்த கேரளா பிளட் வந்தது பாத்தீங்களா, அப்போ அவன் வந்து நிறைய சேர்த்து வச்சிருந்த காசு அப்படிங்கறத அந்த ஃபண்டுக்காக கொடுத்தான், அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கொரோனா காலகட்டத்துல சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இல்லாம இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த காசுல இருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு 4 மாசத்துக்கு உணவு பொட்டலம் அப்படிங்கிற விஷயத்த வாங்கி தன்னுடைய கையால கொடுத்தான். அது அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறத நடந்தது. எங்களையும் அவன் வந்து ஊக்குவிச்சான், பண்றீங்களா அப்படின்ட்டு. சோ நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத முன்னெடுத்து பண்ணோம். அந்த ஒரு விஷயம் மறக்கவே முடியாது இந்த அளவு.
1: நன்றி நண்பா, நன்றி
2: நன்றி.
1: ஓகே, ரொம்ப சந்திரசேகர் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாரு. அவருடைய நண்பர்கள் யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு. நேர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், நம்ம நிறைய நேர்கள் புது நேர்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் நீண்ட நாட்களாக வந்து நம்மளுடைய இணைப்பில் வரக்கூடிய நேர்கள் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கும். அதனால் ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் மட்டும்தான். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாமா? எஸ், அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, ஏதோ இணைப்பில் சிக்கல், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்
3: சார்.
1: பரவாயில்ல சார்,
3: நீங்க
1: பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட்?
3: ஓகே,
1: நேர் வந்து கொஞ்சம் பாட்டு போட்டு அவரை கூல் பண்ணலான்னு நினைக்கல. என்னன்னா, நம்ம நேர்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. ஒருத்தர் வந்து தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் வரலாம், நிகழ்ச்சி ஆரம்பித்து நிறைய பேர் வரல, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அது புரிஞ்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, யாராவது ஒரு சிலர் தெரியாமல் வந்துட்டாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம பெருசு பண்ண வேண்டாம். எல்லாருமே நம்முடைய நட்புகள் தான், நம்முடைய நண்பர்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே சேர்ந்து பாட்டு கேட்குறோம், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோம்ல. அதனால் வந்து வேறு விதமான ஒரு எண்ணங்களுக்கு நம்ம எதுவுமே போக வேண்டாம். ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுட்டு ஒரு பாட்டு போட்டு கோபமாக இருக்கிற அவர் வந்து கொஞ்சம் கூல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அலைகள் ஓய்வதிலே படத்துலேருந்து பாடல காத்திருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் FM Rainbow 101.4, எல்லாமே சமதுள்ளு.

அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இருந்த அற்புதமான அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய நட்பவட்டாரத்தில் பிறருக்கு உதவி செய்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதான் கேட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சர்வதேச சேரிட்டி தினம், அதாவது கருணை உள்ளத்தோடு மற்றவங்களுக்கு உதவுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு நாள் வந்து வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுடைய நட்பவட்டாரத்தில் யார் பிறருக்கு உதவி செஞ்சு

0: எல்லாரையும் மகிழ்விக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேசுகிறோம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்க.
0: வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: அதாவது எங்க ஊர்ல வந்து சிலம்பு செல்வின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தோழி. வாழ்க வளமுடன் மன்றத்துல தோழியா இருக்காங்க அவங்க. அவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே வாழ்ற பழக்கத்தை உள்ளவங்களா இருக்காங்க. அவங்க அரசு நிறுவனத்துல வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்தாங்க. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க எப்பவுமே என்னிடத்துல சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போவேன், அப்போ யாராவது கஷ்டப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சு உண்மையா கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு நான் என்னால உதவி செஞ்சிருந்தேன் அப்படிம்பாங்க. இந்த நிலையில நான் வந்து திருமணங்களுக்கு எல்லாம் ஏழை பொண்ணுகளுக்கு திருமணத்துக்கப்போ காசுதான் தேவைப்படும் அந்த நேரத்துல. ஏன்னா நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால அந்த என்ன செய்வேன், எந்த பொருளோ பரிசு பொருளோ நாங்க வாங்க மாட்டோம். எல்லாருமே அந்த அவங்க சிலம்பு செல்வி அவங்ககிட்ட போய் சொல்லிடுவேன், திருமணம் வச்சிருக்காங்க, நம்ம சேர்ந்து எல்லாரும் உதவி செஞ்சா தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு 2000, 1000 முடிஞ்ச மட்டும் எல்லாருமே சேர்த்து பெரிய ஒரு அமௌண்டா சேர்த்து கவர்ல வச்சு அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு
0: வருவோம். அவங்க
1: இந்த மாதிரி உதவி செய்யறதுல சிலம்பு செல்வி நல்ல ஒரு உதவியா இருக்காங்க.
0: சூப்பர்மா, சூப்பர்,
1: சிறப்பா அவங்க குடும்ப வாழ என்னுடைய வாழ்த்து.
0: நன்றிமா, நன்றி. அதாவது பல நேரங்களில் பலருக்கு வந்து நம்ம உதவி பண்ணுவோம், அதுவும் அந்த ஒரு நபருக்கான இக்கட்டான தருணம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க சொன்ன மாதிரி பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி அவங்க அம்மா சொல்லும்போது, அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ரொம்ப கல்யாணத்துக்கு ஒரு உதவி தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து உதவி பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த உதவியை வாங்கக்கூடியவங்களுக்குன்றது வார்த்தைகளால் வந்து சொல்லி மாற முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், சார், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, அந்த நேருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க எண்கள் 044-298-6003-8. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது சார் பேசுறீங்க?
2: செங்கல்பட்டுலேருந்து ஐடி பழனி பேசுகிறேன்.
0: பழனி?
2: ஆமாம் சார், செங்கல்பட்டு ஐடி பழனி.
0: ஆ, பழனி சார் சொல்லுங்க, நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்க
2: நினைக்கிறேன்.
0: புரியல சார்,
2: உதவி செஞ்சதுதான் சார் கேக்குறீங்க?
0: அதே அதே.
2: ஆ, ரைட் சார். பழம் தானல்ல நங்கநல்லூர்ல எஸ்எஸ் நாராயணன் சார்னு ஒருத்தருவாரு.
0: ஓகே,
2: அவர் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துனே இருப்பாரு எந்த நேரம் பார்த்தாலும்.
0: ஓகே,
2: ஒரு பொண்ணு படிக்காத இருந்தது, அதுக்கு 60,000 செலவு பண்ணி படிக்க வச்சாரு.
0: வாவ்.
2: அப்புறம் திருப்பி எடுத்து வந்து பைசா கொடுத்தாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு. எனக்கு வேணாமா, நீ எடுத்துக்கா, உன்ன மாதிரி படிக்காதவங்க அவங்களுக்கு செலவு பண்ணி படிக்க வைமா அப்படி சொல்லிட்டாரு.
0: வெரி குட், வெரி குட்.
2: ரேஷன்ல பொருள் வாங்கினா வீட்டுல எடுத்து வச்சிருவாரு, கண்ணு தெரியாதவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்து
0: அனுப்பிடுவாரு.
2: இன்னும் அவங்க பிள்ளை அதே போல ஒரு 50 பேர் படிக்க வச்சுதான் சார் இருக்காங்க.
0: வெரி குட், ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க.
2: கேப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னும் படிக்க வச்சுருக்காரு சார். அவர் படிப்புக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் முக்கியமா கொடுக்குறாரு
0: சார். நன்றி, நன்றி பழனி சார். நினைப்புல வந்து உங்களுடைய நினைவுகளை வந்து கருத்துக்கள் வந்து பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி. அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பா நீங்க பகிர்ந்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேர இணைப்புல வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க? ஓகே, அவருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நேர் வாய்ப்பு கொடுக்கலாமா? எஸ், ஓகே. அடுத்த நேர் வரதுலையும் தாமதம் இருக்குது. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கிற எண்கள் 044-298-6003-8. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், ஓகே. சின்ன ஒரு ரெஸ்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன் போனே. ஓகே நேர்களே, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? அலைகள் ஓய்வதில்லையிலிருந்து இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டோம். அடுத்தது இப்போ தளபதி படத்துல இருந்து ஒரு பாடல் இருக்காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4, எல்லாமே சமதுள்ளு.

0: 11.4 இனி எல்லாமே தூளு.
1: எஸ், 12:38 ஆயிட்டு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகத்தில் இன்றைக்கி என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படின்றதால உங்கள் நட்பட்டாரத்தில் யார் பிறருக்கு உதவி செஞ்சு கொடுத்து சிவந்த கை அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்? எங்கிருந்து சார்?
2: படப்பை, காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை.
1: படப்பையிலிருந்து ராஜி. சூப்பர் சார், கரெக்ட். நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிடுங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கத்தை 4 வாட்டி கேட்கறீங்க சார். அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா? ஓகே. நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழிக்கவேன்கள் 0449-298-6003-38 மற்றும் ஒரு 0449-295-2-0554. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம். ஓகே, அந்த நேருடைய இணைப்பிலையும் எதோ சிக்கல் இருக்கு. நேர்களை, அடுத்தது ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? சகலகலா வல்லவன் படத்துலேருந்து ஒரு பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4.

Cha-cha-cha-cha-cha. Cha-cha-cha-cha-cha.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:50 நிமிஷம் ஆயிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இந்த பாடலுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இளைஞர் உலகத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கொடுத்து சிவந்த கை அப்படின்னா எந்த நண்பரை வந்து சொல்லுவீங்க அப்படின்றதான் கேட்டிருந்தோம். பாட்டு கேட்டு முடிச்சோம்ல, அந்த பாட்டு வந்து மனசுக்குள் மத்தாப்பு, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் கேட்டு முடித்தோம். சிலருக்கு வந்து தோணியிருக்கும் என்ன படமாக இருக்கும், யார் பாடியிருப்பாங்க, யார் மியூசிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதனால் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னேன். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், லைனில் தான் இருக்கீங்க? ஓகே, அந்த நேருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குது, அடுத்த ஒரு நேர் காய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறதுமா பேசுகிறீங்க?
1: ஒரு வாட்டி பேசினா நல்லா இருக்கும்.
0: சரிமா, சொல்லுங்க நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உங்க நட்பு வட்டாரத்துல கொடுத்து சிவந்த கைனா யார சொல்லுவீங்க?

0: 50 60 வருஷத்துக்கு கிட்ட, 55 60 வருஷத்துக்கு கிட்ட இருக்கேன் சார். நான் சின்ன பொண்ணு இல்ல, இப்போ ஞாபகம் இருக்கு சார். கலர் பென்சில் அமெரிக்காவில இருந்து உதவி பண்ணிருந்தாங்க சார். அவங்க நாங்க சென்னையில இருந்துமே அங்க பக்கத்துல இருந்தாங்க சார். அந்த அம்மா வெள்ளக்காரம்மா, அவங்க 15-20 வருஷமா எங்களை, எங்க அண்ணா வந்து இப்போ படிச்சு பேங்க்ல இருக்க, பேங்க் வேலை செஞ்சாரு, அந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க. மாசம் மாசம் பணம் அனுப்புவாங்க.
1: வெரி குட், வெரி குட். ஆனா அந்த உறவுலாம் எதுவுமே இல்ல, நண்பர்கள் தான்.
0: நிறைய முடி வச்சுருக்கும் பாருங்க, அந்த படம் போட்டு இரும்புதான் அது, அந்த பாக்ஸ், அந்த கலர் பென்சில் பாக்ஸ்.
1: ஓகே,
0: அது வந்து பிரவுன் கலரு. நான் அம்மா நாயே, குழந்தை குட்டி வந்து வெள்ளையா அழகா, அதையே எங்கேயும் போ, அது பத்திரம் பண்ணி பத்திரம் பண்ணி வச்சிருந்தா அது எங்க போச்சு சார்.
1: நன்றிமா, நன்றி
0: சார். நன்றி சார்.
1: அதாவது யார் யார் யாருன்னே தெரியாதவங்க வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிற நாட்டினர் வந்து பக்கத்தில் இருந்திருக்காங்க, அப்போ வந்து உதவிகள்லாம் பண்ணதா சொல்கிறாங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, அடுத்த நேருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாட்டை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக ரயிலுக்கு நேரமாக செய்யப்படத்திலிருந்து பாடலர் காத்திருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் சித்ரா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவரும் இணைந்து ஒரு பாடிய பாடல். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் நான் உங்க சுகன்யா. எஸ், 60-70களில் வந்த அழகான பாடல்களோடு ஒரு இனிமையான இசை பயணம் தான் போக போகிறோம். ஸோ நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி சுஷீலா மற்றும் ஏ எம் ராஜா அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். ஸ்டே டியூன்ட். இது 101.4.
2: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் தி பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026.

0: BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
2: இந்தாங்க.
1: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
2: இங்க பாருங்க. இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர் அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசென்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
1: ISI முத்திரை தரத்தின் உத்தரவாதம்.

101.4 இனி எல்லாமே தூள. 1:12 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. 60-70களில் வந்த இனிமையான பாடல்களோடு ஒரு அழகான இசைப்பயணம் போயிட்டு இருக்குது. நான் உங்க சுகன்யா, என் கூட நீங்களும் பயணிக்க தயாராக தான் இருக்கீங்க, பயணிச்சுட்டு இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட அடுத்த பாடல்.

0: அப்படினால இங்க எல்லாமே டோல்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

எஸ் பெண்கள் ரகசியம் சொல்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அது எவ்வளோ ஸ்பெஷலான விஷயம் தெரியுமா? சுஷீலா மாக்கரில் மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்தாச்சு. எஸ் 1:26 ஆகிட்டுருக்கு. திரைகானம் கேட்டுட்ருக்கீங்க. 1960 மற்றும் 70களில் வந்த இனிமையான கானங்களோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. மிகவும் ஒரு அழகான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லுவேன். பி சுஷீலா மாக்கரில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய எவர்கிரீன் காம்பினேஷன் ஆஃப் இசையில் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
4: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
3: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
5: இன்று BIS Star மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள்.
6: ஒரு மணி 41 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. 60-70களின் இனிமையான கானங்களோடு நான் உங்க சுகன்யா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில தான் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

1:51 ஆயாச்சு. எஸ், திரைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிகளை நோக்கி அப்படி நம்ம பயணப்பட்டு இருக்கோம். நிறைவு பாடல்களா தாய் சொல்லை தட்டாதே மற்றும் ஆளுக்கு ஒரு வீடு அப்படிங்கிற இரண்டு திரைப்படங்கள்லேருந்து இரண்டு அழகான பாடல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தாய் சொல்லை தட்டாதே படத்துலேருந்து பி சுஷீலா அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய கம்போசிஷனில். ஸ்டேடியம் இது 101.4 எல்லாமே சமதோடு மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமில்லை, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளாக இருக்கட்டும். ஸ்டேடியம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Rainbow FM,
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. நேரம் சரியா 2:02 ஆயிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
5: ரெயின்போ மெலடிஸ்

0: மாய் இசையாய்
1: எஸ் ரெயின்போ மெலடிஸில் இதமாக இசையாய் பாடல்களை கேட்க போகிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல் வாலியினுடைய வரிகளில் கங்கைபுரனுடைய இசையமைப்பில் வாணி ஜெயராம் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிய பாடல். இதோ நமக்காக இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Rainbow F Mutiyun Pulinalu Ingi Ellamesa Madulu
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே உங்க சொம்ப காணுமா
2: சொம்பி இல்லாமணி என் மரத்தையே காணோம் எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க நாட்டாமைக்கு மரம் இல்ல மழைக்கு மரம் இல்ல வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா எல்லாரும் மரத்தை நாடானோ தண்ணி ஊத்தானோ மரத்தை பாதுகாக்கணும் அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் என்னமணி நான் சொல்றது சரிதானே
1: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ISI நம்பிக்கையின் முத்திரை,
0: ISI பாதுகாப்பின் முத்திரை,
1: ISI தரத்தின் முத்திரை.
0: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Rainbow Melodies. இதமாய் இசையாய்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த மதிய வேளையில் வெயில் கொடுத்தக்கூடிய தருட்டத்தில் இதமான பாடல்கள் மூலமாக இந்த மதிய பொழுது வந்து நம்ம கடத்திட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளை இளையராஜாவுடைய இசையமைப்பில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவரும் இணைந்து பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருப்போம் நேர்களே.

0: பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
1: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
0: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
1: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
3: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
4: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
3: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
5: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
7: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 101.4 நீங்க எல்லாமே சமதுளு.
1: 2:22 ஆயிட்டு கேட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி உங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடலா தூரல் நின்று போச்சு படத்தில் இருந்தால் கேஜே ஏ சாஸ்டினுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். இளையராஜாவுடைய இசையமைப்பில் இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு. என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
1: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
3: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

0: வேகம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: 2:32 ஆயிட்டு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசமாய் இசையாய். நேஷனுடைய அடுத்த பாடலா தீர்ப்பு படத்துல இருந்தான் கேட்டு ரசிக்க போறோம். இந்த பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன், வாலியினுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இருவரும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.

0: ஹே, அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல, பாரு இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ஹே, ஆக்சன் மூவி போலாமா?
5: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
4: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
5: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
4: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
5: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
4: காய்கறிகளும் பழங்களும்.
5: சாப்பிட கூடாதது
4: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
5: செய்ய வேண்டியது
4: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
5: செய்ய கூடாதது
4: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
5: வலிமைக்கு
4: உணவு,
5: அமைதிக்கு
4: இசை,
5: கோபம் வந்தா
4: மெடிடேஷன்,
5: சோகமானா
4: புத்தகம்.
5: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
4: போலாரைட்.
5: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
7: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
8: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

2:41 ஆயிட்டு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியினுடைய குரலில் பாடல் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீதான்.

0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

ரெயின்போ மெலடி ஸ்டேஜினுடைய நிறைவான பாடலாக சிகரம் படத்திலிருந்து பாடல் வரப்போது. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 3 மணி 2 நிமிஷத்துக்கு சந்திக்கிறேன். இணைந்திருப்போம் நேர்களே.

0: நேரம் 3 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. நேரம் சரியாக 3:03 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், இன்றைய அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும்

நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருப்பார். அதில் சில கருத்துக்களை மட்டும் நம்ம மையமாக எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக நம்ம எதிர்த்து பேச போகிறோம்னா, போதையில்லா உலகம் படைப்போம். போதையில்லா உலகம், நோயில்லா சமுதாயம், கனவுகள் நிறைந்த இளைஞர்கள், வளமான எதிர்காலம், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அடையணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஆனால் அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்முடைய சமூகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலை தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் அந்த போதைப்பொருள் பழக்கம் அப்படிங்கிறது. போதை என்பது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இறுதியில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு இளைஞன் அல்லது இளைஞி போதை பழக்கத்திற்கு அடிமையாகும்போது அது அவரது பணத்தை மட்டும் இழப்பதாக கருதி கொள்ளக்கூடாது, அதையும் தாண்டி உடல்நலத்தை பாதிக்குது, மனநலத்தை பாதிக்குது, கல்வியை பாதிக்குது, வேலைவாய்ப்பை பாதிக்குது, குடும்ப உறவுகளை பாதிக்கிறது, ஏன் நண்பர்களை பாதிக்குது, எதிர்கால கனவுகளை சீரழிக்குது. இப்படிப்பட்ட பல்வேறு விரும்பத்தகாத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதைப்பொருள் நமக்கு தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதை தான் உங்கள் மனம் சொல்லுவோம், கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்னு. அதனால தான் போதை இல்லாத உலகம் படைப்போம் என்பது வெறும் ஒரு வெற்று வாசகம் மட்டுமல்லாமல் அது ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பொறுப்பாக இருக்கணும். சமீபத்தில் நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் என்னுடைய நினைவு சரியாக இருக்கணும், ஆகஸ்ட் 30, 2026 அன்று ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருப்பார், நசா முக்தா யுவா, வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக முன்னேறி வருகிறதா சொல்லியிருந்தார். குறிப்பாக இளைஞர்கள் உடல்நலம், மகிழ்ச்சி மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்காக போதை இல்லாத இந்தியா என்பது நமது கூட்டு உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருந்தார். இன்னும் பல விஷயங்களை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்காரு, அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். வின்னர் படத்திலிருந்து பாடலாக காத்திருக்கு, இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4.

3:11 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்முடைய வாத பிரதமர் அவர்கள் பல்வேறு தகவலில் வந்து நாட்டு மக்கள்கிட்ட பிறந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த போதைப்பொருள் இளைஞர்கள்கிட்ட எத்தகைய நெகட்டிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி நல்லாவே பேசியிருந்தாரு. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒட்டி நம்ம இன்றைக்கி போதை இல்லாத ஒரு உலகத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம், படைக்கணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக இந்தியாவில் பல்வேறு விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லும்போது 2026 ஆகஸ்ட் 2026 அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நஷமுக்த் யுவஃபார் விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நாடு தழுவிய இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக 100 வாரங்கள் நடைபெறக்கூடிய மக்கள் பங்கேற்பு இயக்கம் இது தொடங்கப்பட்டது. விளையாட்டு நிகழ்ச்சிகள், நடைபயணங்கள், தியான நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், குறுநாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வகைகளில் மக்கள்கிட்ட இந்த போதைப்பொருள் எத்தகைய நெகட்டிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு முக்கிய நோக்கத்தை கொண்டு இந்த நஷமுக் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான்ற இயக்கம் தொடங்கப்பட்டதாக சொல்லியிருந்தார். இந்த முயற்சிகளில் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நாளைய பாரதம், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு இளைஞனுடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கலாம், ஏன் ஒரு விளையாட்டு உபகரணம் இருக்கலாம், ஒரு இசைக்கருவி இருக்கலாம், ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான கருவி இருக்கலாம், ஆனால் அந்த கையில் போதைப்பொருள் இருக்கலாமா? கூடவே கூடாது. இதுதான் நம்ம இன்னைக்கு மனசுக்குள்ளே எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும், உறுதிப்பாடாக இருக்கணும். போதை 1 நிமிடம் மயக்கத்தை கொடுக்கலாம், ஆனால் அது ஒரு வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை இருட்டாக்கிவிடும், நம்முடைய தலைமுறையை அழிக்கும். போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் குடும்பத்தின் பங்கும் மிகப்பெரியது. குறிப்பிட்ட

சொல்லணும்னா, ஒரு குழந்தை அல்லது இளைஞன் தவறான பாதையில் சென்று விட்டால் அவனை வெறுத்து ஒதுக்கி விடுவது சரியான தீர்வு அமையாது. அவங்க கிட்ட முதல்ல போய் பேசணும், ஒருவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளணும், அவங்க ஏன் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க அப்படின்றத உணர்ந்து அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து மருத்துவம் மற்றும் உளவியல் ரீதியாக அவங்களுக்கு கூட இருக்கணும். பிரச்சனையில் இருப்பவர் நம்ம எதிரி அல்ல, பிரச்சனையே நம் எதிரி என்ற எண்ணம் நம்முடைய சமூகத்தில் உருவாக்க வேண்டும். இதையே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் உரையிலையும் பதிவு பண்ணி சொல்லியிருந்தார். போதை பழக்கம் ஒருவரை மட்டுமல்ல, அது கொடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். சமூகம் சந்திக்க வேண்டியிருக்கக்கூடிய பல்வேறு சவால்களை முறியடிக்கணும்னா இந்த போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். பலரும் வந்து இந்த போதைப்பொருள் பழக்கத்தில் அடிமையானவங்களை மீட்டெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை பதிவு பண்ணியிருந்தார். போதை ஒழிப்பில் விழிப்புணர்வும் ஒரு பெரிய ஆயுதம். நம்ம என்ன தான் கிட்ட இருந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட, தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கும்ல, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் பல நேரங்களில் நம்ம சொன்னாலும் கூட ஏதோ ஒரு நொடி பொழுதில் அவங்களுக்கு மனசில் நல்லா தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த போதைப்பொருள் ஒழிப்பில் விழிப்புணர்வும் ஒரு ஆயுதம்னு நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல பாடல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சிந்திக்க வைக்கலாம். ஒரு குறும்படம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு தெரு நாடகம் ஒரு குடும்பத்தை விழிப்படைய செய்யலாம். ஒரு சமூக ஊடக பதிவு பல இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விலக செய்யலாம் இல்லை. அதனால் நீங்கள் யாராவது கேட்டுருக்கவங்க கூட இந்த போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விலகி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள்லாம் எடுங்க. நீங்கள் ஏற்கனவே விலகி வந்துட்டீங்க, அந்த போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சியெலாம் மேற்கொண்டீங்க அதிலிருந்து வெளில வர்றதுக்கு அப்படின்னு சமூக ஊடகங்கள் வாயிலாக மற்றவங்களுக்கு வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தன்னம்பிக்கையை கொடுங்க, கண்டிப்பாக வர முடியும் அப்படின்னு. ஏன்னா என்ன தான் வெளியிலேருந்து ஒருத்தர் சொன்னாலும் கூட அந்த பழக்கத்திலிருந்து வெளியில் வந்து ஒருத்தர் சொல்லும்போது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் வந்து வேறு விதத்தில் இருக்கும் இல்லையா? ஓகே நேர்களே, இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பாடல், ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பாடல் கேட்கலாம்.

3:29 நிமிடங்கள் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. நல்ல அறிவோம் ரசிப்போம் அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. நீங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, போதை இல்லாத உலகத்தை படைப்போம்ன்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கோம். போதை பொருள் கலாச்சாரம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அழிக்குது, தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்க செய்யுது, அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யுது அப்படின்றத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு போதைப் பொருளிலிருந்து மீட்கிறதுக்கு ஒருத்தருடைய அவங்களுடைய அனுமதி முதல்ல தேவை. அதிலிருந்து அவங்க வெளியில் வரணும்னா முதல்ல அந்த போதைப் பொருளை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு தேவை. அந்த உணர்வு வந்தாச்சு அப்படின்னாலே அவங்க யோசிக்க தொடங்க ஆரம்பிப்பாங்க, இந்த போதைப் பொருள் நம்முடைய உடலுக்கு எந்த விதத்தில் ஒரு தீமையை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாமும் இந்த போதைப் பொருளை உட்கொள்கிறவர் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். அவங்கக்கிட்ட முதல்ல போய் பேசுங்க, அவங்க புரியட்டும். புரிஞ்ச பிறகு அந்த போதைப் பொருளிலிருந்து எப்படி வெளியில் வரலாம், அதை உட்கொள்கிறதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றது அவங்களும் சிந்தனை பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்முடைய பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் கூட போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்குது. அதுக்கான நடவடிக்கை எல்லாமும் பல்வேறு அமைப்புகளால் எடுக்கப்பட்டு தான் இருக்குது. விளையாட்டு, கலை, இசை, அறிவியல், வாசிப்பு, சமூக சேவை போன்ற ஆரோக்கியமான செயல்பாடுகள் குறித்து இளைஞர்களை வந்து ஈடுபடுத்தணும். அப்படி அவங்களுடைய எண்ணங்கள் பல்வேறு நல்ல விஷயங்களில் போகும்போது கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் மீதான ஒரு எண்ணம் அப்படின்றது துளியும் இல்லாமல் போகும். போதை இல்லாத வாழ்க்கை என்பது கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அல்ல, அது சுதந்திரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்திக்க சுதந்திரம், கனவு காண சுதந்திரம், வெற்றி பெற சுதந்திரம், தன்னுடைய குடும்பத்திற்காகவும் நாட்டிற்காகவும் சாதிக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை பெறணும். அதுதான் உண்மையான சுதந்திரமாக எல்லாராலையும் இருக்க முடியும். எனவே நாம் அனைவரும் இன்று ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நம்ம எல்லாருமே வந்து களப்பணியாற்றணும். யார் யாரெல்லாம் இந்த போதைப் பொருளை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு புரிய வச்சு அதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சந்ததியினருக்கு அப்படி ஒரு போதைப் பொருள்னால் என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து நம்ம மாற்றி வைக்கணும். போதைப் பொருள் வந்து ஒருத்தருடைய உடம்பையும் மனதையும் வந்து பாழ்படுத்துவது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்புப்பட்ட மக்களையும் பாதிக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். போதைப் பொருளிலிருந்து வெளியில் வருதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம். பட் அது அந்த ஒரு காலம் நேரம் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அந்த நபருக்கு, அவங்களுக்கு தேவையான ஆறுதல், அந்த பொருளிலிருந்து வெளியில் வரத்துக்கான மாற்று வழிகள் என்ன அப்படின்றத வந்து யோசிக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா மியூசிக் கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், அல்லது ஒரு வாக் போகலாம். அந்த மாதிரி போதைப் பொருள் உட்கொள்ளணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும்போது மற்றவங்கக்கிட்ட போய் பேசலாம், உறவினர்கள்கிட்ட பேசலாம், நல்ல நண்பர்கள்கிட்ட பேசலாம், நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட. இந்த போதைப் பொருளிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகளை வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணாலும் கூட ஒரு அரசினுடைய முயற்சியாக பல்வேறு முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டு வருது. இந்திய அரசினுடைய போதைப் பொருள் பிரச்சனையை வந்து சரியாக கையாளணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகள்லையும் சரி இது குறித்த விழிப்புணர்வுகள்லாம் வந்து நடத்துகிறாங்க. போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது மட்டும் இல்லாமல் ஆலோசனைகள், மறுவாழ்வு மையங்கள், சமூக பங்களிப்பு எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி நஷமுக்த் யுவ ஃபார் விக்ஷித் சங்கல்ப் அபியான் அப்படின்ற திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 100 வார காலங்களில் நாடு தழுவிய மக்கள் பங்கேற்பு இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தின் மூலமாக இளைஞர்களை சந்தித்து அவங்களுக்கு இந்த போதைப் பொருள் குறித்த விளக்கங்களை கொடுத்து இதிலிருந்து வெளியில் எப்படி வர்றது அல்லது மற்றவங்களுக்கு எப்படி உதவுறது அப்படின்ற பல்வேறு தகவல்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. இது மூலமாக ஒரு முக்கிய செய்தியை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, போதைப் பொருள் ஒழிப்பு என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொறுப்பு, ஒவ்வொரு தனி மனிதருடைய பொறுப்பு அப்படின்றத உணர்ந்து இதுக்கு மற்றவங்க மேலே பழி போடாமல் நம்ம மட்டும்தான் காரணம் அப்படின்றத உணர்ந்து அந்த போதைப் பொருளை அடுத்த தலைமுறையினருக்கு தெரியா விடாமல் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒருத்தருடைய பங்களிப்பும் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் நேரத்தில், ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: அருமையான ஒரு பாடலை கேட்டு வரும்போது நேரம் சரியா 3:47 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் 93.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. எஸ், இன்றைய அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னா, போதை இல்லாத உலகம் படைப்போம்ன்ற தலைப்பில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். போதை ஒரு தனி மனிதர் எந்த அளவுக்கு பாதிக்குது, அவனுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு அழிக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். எஸ், இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படின்றது சின்ன வயதில் ஏதோ ஒரு காரணத்தால் தவறான நட்புகளுடைய பழக்க வழக்கங்களால் சிலர் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க அப்படின்னு வச்சுட்டா, அதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. அதுக்கான உதவிகள், வழிகாட்டுதல்கள் எல்லாமே நம்முடைய அரசு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இந்திய அரசினுடைய தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி மையம் மனஸ் 1933 இந்த ஃபோன் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. மறுபடியும் நம்பரை சொல்கிறேன், 1933. இந்த 1933 நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்ற குறித்த சந்தேகங்களுக்கும், மன தெளிவு எப்படி பெறுறது அப்படின்றத பற்றியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்டர் மூலமாக டி அடிக்ஷன் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் தொடர்பான உதவிகளையும் கேட்டு பெறலாம். அதாவது, இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது, மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி நான் மறுபடியும் கட்டமைச்சுக்கிறது, என்னுடைய இலக்கை நோக்கி எப்படி நான் சரியாக பயணிக்கிறது இப்படின்னு உங்களுடைய மனம் சார்ந்த அந்த உளவியல் சார்ந்த சந்தேகங்களுக்கும் நீங்கள் தெளிவு பெறலாம். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்களையும் இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி தகவல் கொடுக்கலாம். அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய அடையாளத்தை வந்து ரகசியமாக வைத்து கொள்வார்கள். இவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த

ஒரு நல்ல நாளில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் மனசில் எடுத்துக்கணும். அதாவது போதைப்பொருளை பயன்படுத்த மாட்டோம், போதைப்பொருளை ஊக்குவிக்க மாட்டோம், போதைப்பொருள் பழக்கத்தில் சிக்கியுள்ளவர்களை வெறுக்காமல் அவர்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம், நம்மை சுற்றியுள்ளவர்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், இளைஞர்களுடைய கனவுகளை வந்து பாதுகாப்போம். ஒரு தனி நபரின் மாற்றம் ஒரு குடும்பத்தை மாற்றும், ஒரு குடும்பத்தின் மாற்றம் ஒரு சமுதாயத்தை மாற்றும், ஒரு சமுதாயத்தின் மாற்றம் ஒரு நாட்டையே மாற்றும் அப்படின்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுப்போம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நொடிப்பொழுதில் நம்ம எடுத்துக்கணும். அதனால் போதை இல்லாத இளைஞர்கள், போதை இல்லாத குடும்பங்கள், போதை இல்லாத சமுதாயங்கள், போதை இல்லா பாரதம், இவை அனைத்தும் ஒரு கனவாக மட்டும் இருந்துட்டு போயிடக்கூடாது, இருக்கவும் இருக்காது, கண்டிப்பாக நனவாகக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம ஈடுபடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய தருணம் வந்தாச்சு. உங்ககிட்ட இந்த போதை இல்லாத உலகத்தை படைப்போம் அப்படின்ற தகவலில் பகிர்ந்துட்டதுக்கு மிக நன்றி. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான முன்னெடுப்புகளை எடுப்பீங்கிற நம்பிக்கையோட ஒரு மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணுறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாட்டாக பார்த்தி என்ற சித்தையின் படத்துலேயும் பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: நேரம் 4 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று விமான நிலையம் வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 4:04 ஆயிடுச்சு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். எஸ், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொல் விளையாட்டு. நான் நிறைய க்ளூ கொடுப்பேன், அந்த க்ளூ பேஸ் பண்ணி நீங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்றத கெஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியை நீங்கள் அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கிற 044-2-9-8-6-0-0-3-8 மற்றும் 044-2-9-5-2-0-5-5-4 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏற்கனவே நான் ரெக்வஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நாளைக்கு கால் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணுறதை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பணிவான ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். இந்த ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு போயிடலாம். நியூ படத்துலேருந்து பாடலர் காத்திருக்கு. ஏ ரஹ்மானுடைய சிமிப்பில் வைரமுத்து வரிகளில் பாடல் இதோ நமக்காக இணைந்திருப்போம் நேர்களே.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நாலு மணி 12 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரைட் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சொல் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு அழைக்கிறீர்கள். 044-298-6008 மற்றும் 044-295-554 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். பெண்களை பற்றி விவிஎஸ் கண்ணன்.
1: கண்ணன் சார், உங்களுக்கு சில க்ளூ கொடுக்குறேன். அந்த க்ளூவை பேஸ் பண்ணி நான் என்ன ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணணும். நான் இரவில் வானத்தில் இருப்பேன், என்னிடம் ஒளி இருப்பது போல தெரியும், சில நாட்களில் முழுமையாக தெரிவேன்.
2: நிலவு.
1: ஆஹா, சூப்பர் சார், கிரேட், நன்றி.
2: நன்றி.
1: பாருங்களேன், அடுத்தடுத்த நேர்களும் வந்து இந்த மாதிரி ஈஸியான கேள்வி இருக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, அவருக்கு என்ன மாதிரியான கேள்வி வருது பார்க்கலாம். வணக்கம்.

0: தமிழேந்தி சார், உங்களுக்கான வார்த்தைகள் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நான் மரத்தில் இருப்பேன், என்னை சாப்பிடலாம். குரங்குகளுக்கு மிகவும் பிடிக்கும்
1: வாழைப்பழம்.
0: ஆஹா, சூப்பர் சார், கிரேட். அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் சார், கோயம்புத்தூர் பார்த்திபன். நல்ல சார்,
0: சூப்பர் பார்த்திபன் சார்.
2: ஈஸியான கேள்வி
0: சார், ஈஸியான க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் பறக்கிறேன், எனக்கு இறக்கைகள் உள்ளன, முட்டையிடுகிறேன்
2: கோழி.
0: எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பறவை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதா, ஓகே, நன்றி நண்பா. ஓகே நேர்களே, இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் இருக்க போது. நீங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க விளையாடலாம். அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ் கிரீடம் படத்துக்காக பாடல் இருக்காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. எங்கள் அமேஸ் செமதுள்ளு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.
2: என்னை

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 91.4. அடுத்ததான் நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ரமா ரவி, சூப்பரா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான க்ளூ கொடுக்குறேன். நான் தண்ணீரில் வாழ்கிறேன், எனக்கு கால்கள் இல்லை, நீந்துவேன். ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நீர் இணைப்புல வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து?
2: ஆமாங்க சார்.
1: ஓகே சார், உங்களுக்கான க்ளூஸ் கொடுக்கறேன். என்னை காலில் அணிவீர்கள், வெளியே செல்லும் போது தேவை ஜோடியாக இருப்பேன். என்னை காலில் அணிவீர்கள், வெளியே செல்லும் போது தேவை ஜோடியாக இருப்பேன். ஆஹா, கரெக்ட். ஓகே, நேர்களே அடுத்த ஒரு நேயர் வருவார்னு பார்த்தோம், ஆனால் யாரும் வரல. 4:22 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு பாடல் போயிடலாம்னு நினைக்கிறேன். தொட்டால் பூ மலரும் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோசி, எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
3: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
3: ஏய், துப்பட்டா பறக்குது பாரு, பின் பண்ணு இல்லனா நாட் ஆவது போடு.
4: ஹே, இவ்ளோ அழகா Dress பண்ணிட்டு வரதே துப்பட்டாவை சும்மா பறக்க விட்டு ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான். பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேல தான் இருக்கு.

0: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy.
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30-க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. ஃபன் பண்ணலாமான நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, சொல் விளையாட்டு. அதாவது நான் சில க்ளூஸ் கொடுக்குறேன், நான் கொடுக்குற க்ளூஸை வச்சு நான் எந்த சொல்ல வந்து சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, பார்க்கலாம். வணக்கம், யாருன்னு?
1: ஹலோ, சைதாபேட்ல ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர் ஆனந்த், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: வெரி குட். நான் வந்து உங்களுக்கு க்ளூஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க
1: சொல்லுங்க சார். ஈஸியாக கொடுங்க.
0: ஓகே. நான் நிறைய உயரமாக இருப்பேன், சில நேரங்களில் பனி இருக்கும்.
1: வாழைமரமா சார்?
0: சில நேரங்களில் என்னை ஏறலாம். வாழை மரத்து மேல ஏறுவீங்களா சார்?
1: பனி இருக்குமா சார்?
0: நான் நிறைய உயரமாக இருப்பேன், என்னை ஏறலாம், சில நேரங்களில் பனி இருக்கும்.
1: தென்னை மரமா சார்?
0: இல்லையே, தென்னை மரத்து மேல பனியா? ஒருவேளை மார்கழி மாசத்துல இருக்கலாம்.
1: மாமரம்?
0: இல்லையே. ஓகே நண்பா, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துடலாம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். யாரைக்கு வந்து பேசுறீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
2: ரங்கராஜன் ஃப்ரம் டிஆர்ஐ நகர்.
0: ரங்கராஜன் ஃப்ரம் டி நகர். ஓகே ரங்கராஜன் சார், நான் சொன்ன க்ளூஸ் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: மலை.
0: சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி சார, தேங்க்யூ.
0: நன்றி நண்பா. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரைக்கு வந்து சார் பேசுறீங்க?
3: முகப்பேர் மேற்குலேருந்து பாபு டெய்லர் சார்.
0: பாபு, உங்களுக்கான அடுத்த ஒரு க்ளூ கொடுக்குறேன், கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாமா?
3: ஓகே சார்.
0: என்னை நீங்கள் பார்க்கலாம்
3: சார், நான் ஒரு மாசமா வந்துட்டு கால் பண்றதுக்கு வரவே இல்லை.
0: ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சாரி மறந்துட்டேன்.
3: முகப்பேர் மேற்குலேருந்து பாபு டெய்லர்.
0: பாபு. ஓகே ஓகே சார், உங்களுக்கான க்ளூஸ் கொடுக்குறேன். என்னை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் தொட முடியாது. நான் இரவில் வானத்தில் இருப்பேன்.
3: பார்க்கலாம், தொட முடியாது. நிலவு.
0: நிலவு ஏற்கனவே வேற ஒரு இதுக்கு நம்ம சொல்லிட்டோம், அதனால இது நிலவை தாண்டி வேற என்னவா இருக்க முடியும்?
3: நட்சத்திரம்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் பாபு சார்.

0: தேங்க்யூ.
1: ஓகே, அடுத்து ஒரு காலருக்கு போயிடலாம், அதுக்கு அப்புறமா ஒரு பாட்டுக்கு போயிடலாம். அடுத்த நேரம் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டேற்பது சேர்ப்பது. நல்லா இருக்கீங்களா
1: சிவா சார்? சூப்பராக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐயா.
1: ஓகே, உங்களுக்கான
2: ரெண்டு நல்லா தெரிஞ்சதே, இப்போ எப்படி கேட்பீங்கன்னு தெரியல.
1: ஆ, எப்படி கேட்பேன், அது கரெக்டாக ஈஸியாக தான் இருக்கும், எல்லாரும் ஈஸியாக தானே கண்டுபிடிக்கிறீங்க.
2: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்னை அணிந்தால் குளிரிலிருந்து பாதுகாப்பு.
2: கம்பளி உடை.
1: ஆ, அடுத்தது லைன் சொல்கிறேன், கம்பளி உடை ரைட்டு.
2: ஆ சரிங்க.
1: கம்பளியால் தயாரிக்கலாம், மலைப்பகுதிகளில் அதிகம் தேவை. அந்த ஒரு வார்த்தை.
2: செம்மறி ஆடுங்களா?
1: இல்லை, நீங்கள் கரெக்டாக வந்தீங்க. எண்ணெய் அணிந்தால் குளிரிலிருந்து பாதுகாப்பு.
2: சரி.
1: கம்பளியால் தயாரிக்கலாம், மலைப்பகுதிகளில் அதிகம் தேவை. என்ன ஒரு பொருளாக இருக்கும் இது? பாடல் போயெல்லாம் பகவதி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. Oh, mon saillot, il s'en va, m'y connaît pas quand il va arriver. Oh, ma gâteau, mon pantien, quand il va donner à moi le bon, le mauvais. Allez, allez, allez, allez, talle, talle, talle, talle, ha, allez, ha, talle, ha, allez, talle, allez.

0: சொல்றாரா அம்மா?
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:42 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரைட் போர்ட் 101.4 ஃபன் பண்ணலாமான இஷ்ல சொல்லி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த நேர் இணைப்புல இருக்காரு, யார் பாத்திரலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்ரமணியன்.
1: குத்தாலம் சிவசுப்ரமணியன், சூப்பர் சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் நான் சொல்றேன், அதாவது க்ளூஸ் கொடுக்கறேன்.
2: நீங்க ஆ எலிமியா கொடுங்க.
1: எலிமியா பாத்தீங்களா? எல்லாருக்கும் எலிமியா தான கொடுக்கறேன்
2: இன்னைக்கு. நிஜம் சார்.
1: ஓகே, எனக்கு 4 கால்கள் இருக்கலாம், ஆனால் நான் நடக்க மாட்டேன். என்னை சுற்றி உட்கார்வீர்கள்.
2: மறுபடியும் சொல்லுங்க சார். அதுக்கு சரியா அங்க கால்ல
1: என்னிடம் 4 கால் என்னிடம் 4 கால்கள் இருக்கலாம், ஆனால் நான் நடக்க மாட்டேன். என்னை சுற்றி நீங்கள் உட்காருவீர்கள்.
2: நாற்காலியா?
1: இல்லையே, எதை சுத்தி உட்காருவோம் அதுதானே இங்க பாயிண்ட். நன்றி சார், சொல்றேன் சார். நல்லா முயற்சி பண்ணிங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துலாம். அடுத்த நேர். ஓகே, அடுத்த நேர் வரதுல இணைப்புல ஒரு சிக்கல் இருக்கு. அவர் வந்து நாற்காலி அப்படின்னு சொன்னாரு. நாற்காலியில உட்காருவோம், ஆனா எதை சுத்தி உட்காருவோம்? மேசையை சுத்தி பொதுவாக உட்காருவோம் அப்படின்றதுதான் சரியான பதில். நேரிலே அடுத்ததாக ஒரு பாடல் வர காத்திருக்கு. ஸ்டார் படத்துக்காக சுஜாதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிட்டாங்க. பாடல் இதோ, இணைந்திருப்போம் நேர்களே.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரைட் 91.4 அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம், வணக்கம். ஓகே, அவருடைய இணைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே நேர்களே, நேர்கள் அடுத்தது வரதுல கொஞ்சம் தாமதம் இருக்கு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நோக்கி நம்ம வந்தாச்சு. கடந்த ஒரு மணி நேரமாக ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நேர்கள் பலரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்க, புது நேர்கள் பல பேர் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் கொடுத்துருந்தேன். அதுபடி கரெக்டாக நிறைய பேர் வந்து புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க, வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் மிக்க நன்றியை சொல்லிவிட்டேன். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து வர காத்திருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல், மற்றொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓகே, அடுத்த பாடல் இதோ.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிறுவனங்கள் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக சேவை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலாதா சுதிர்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03 ஆயாச்சு. நேயர்களை, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் இன்றைக்கி என்ன தீமில் நம்ம பேச போகிறோம், நேயர்கள் கூட கலந்துரையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது, இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சைனஸாலேயோ இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்றனாலேயோ இல்லை சில நேரம் வந்து இதை யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாது, இல்லை இந்த ஒருவேளை இதை வெளிப்படுத்தினா இதை யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அப்படி ஏதோ ஒரு ஐடியாலஜியில் வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வராத அல்லது வெளிக்காட்டாத உங்களோட திறமை என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேயர்கள் வந்து புதிய நேயர்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால இப்போ காலையிலேருந்து சில நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும், லைவில் நிறைய நேயர்கள் பேசியிருப்பீங்க. அப்படி பேசின நேயர்கள் பேசாமல் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம ஒரு குடும்பம் மாதிரி நம்மளோட குடும்பத்தை இன்னும் விரிவுபடுத்துவோம். ஓகே, நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? காற்று சத்தம் தான் அதிகமாக கேட்குது. ஓகே, அவரோட இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ சிம்பிள்ங்க, நம்மளோட திறமை ஒன்று இருக்குது, ஆனால் அதை வந்து வெளிக்காட்டலை, இல்லை வெளிக்காட்ட விரும்பலை, இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் வரலன்னு வச்சுக்கலாம். இப்போ சில நேரம் வந்து சிலர் கவிதை எழுதுவாங்கன்றதே

0: அவங்களா பொறுமையாக வந்து எப்பயாவது யாராவது அவங்கள அறியாமலே அவங்களோட நோட்டு புத்தகத்தையோ அல்லது ஃபோனையோ பார்த்தா தான் தெரியும், ஆடா இவ்வளோ சூப்பராக எழுதுறியாப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி பிரமிக்கத்தக்கதோ இல்லை சில நேரம் சின்ன விஷயமா கூட இருக்குங்க, ஆனால் அதுவும் ஒரு திறமை தான். ஆனால் நான் யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449286006 மற்றும் 0444-295-2555. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை பெருங்கலந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளி.
1: நானு பாட்டுலாம் சின்ன வயசுல இருந்து பாடுவேன், ரேடியோல பாடுறப்ப கூடயே சேர்ந்து பாடுவேன்.
0: சரி,
1: எங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்குதுன்னு கேட்பாங்க, வெளியே யாரும் பாராட்டினது இல்ல. இப்ப ரேடியோல பேச ஆரம்பிச்சுன்னா நீங்களா பாராட்டுங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது.
0: எப்படி கோரஸா பாடுவீங்களா இல்ல நீங்களா தனியா சேர்ந்து பாடுவீங்களா?
1: பாட்டு போட்டுக்கினே அப்படியே பாடிக்கினே இருப்பேன், தனியாமும் பாடுவேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அப்படி பாடுவேன்.
0: சூப்பர், நன்றி வள்ளி.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார்.
0: பாருங்க இன்ப அதிர்ச்சியில அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-0038 மற்றும் 0444-295-2555. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, உங்க பேர் என்னங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கீங்கயா, சொல்லுங்க. நீங்க இந்த
2: என்னோட திறமையில பார்த்தா அப்ப சினிமா பாட்ட கூட சாய் பாட்டா பாடுறதுக்கு திறமை இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்த இல்லை.
0: ஓஹோ, ஏன் வெளிப்படுத்த மாட்டீங்க?
2: அப்படியே நமக்கு வாய்ப்பு இல்ல அந்த இடத்துலயும் அப்படியே பாடினாலும் மற்றவங்க நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்காக நேரம் கிடைக்கும். அப்ப பாருங்க ஒரு சின்ன ஒரு காரணம் பாருங்க, செந்தூர முருகா செந்தமிழ் முருகா ஒன் மேலங்கே ஒன் மயிலங்கே இப்படிலாம் பாடுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குங்க. ஆனா
0: இல்ல இல்ல, நல்லா பாடுறீங்க. ஆக்சுவலா இது ஒரு கலைதான் இல்லையா? அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தத்துல புதிய பாட்டமைத்தல் அப்படின்னு இது பேரு
2: பாட்டுங்க.
0: ஆமா, மெட்டுக்குள்ள நீங்க உங்களோட வரிய போட்டுக்கிறீங்க. செந்தூர பூ வேலை வந்து செந்தூர வேளான்னு மாத்திக்கிட்டீங்க, கரெக்டா?
2: செந்தூர வேளா, நீல மயிலேறி முருகாஜி ஓடி வரகில வெள்ளி கோலமிட்டு விளக்கேற்றி வணங்குவோம் அப்படின்னு அந்த வரியெல்லாம் நல்லா வருங்க, ஆனா பாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க.
0: சரி, சீக்கிரமா வாய்ப்பு அமையட்டும். நன்றி,
2: நன்றி, வணக்கம்ங்க.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-0038 மற்றும் 0444-295-2555. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
3: அதாவது வந்து சார், எனக்கு பார்வை கிடையாது, ஆனால் வந்து கதை வந்து எனக்கு வந்து யார்கிட்ட சொல்லணும் வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா யாருமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஆமா, நீ இப்ப இத்தனை பேர் எழுதிட்டாங்க, இப்ப நீ எழுத போறியா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுவாங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நம்ம மனசுல உள்ள கற்பனைகளை ஒரு கதையா வடிச்சு இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு பத்திரிகையில ஏதாச்சும் ஒரு இடத்துல வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த திறமை வந்து என்கிட்ட இருக்கு. ஒரு தனியார் வானொலியில கூட ஒரு கதை சொன்னேன், எல்லாருமே எனக்கு என்ன பாராட்டினாங்க. அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து எழுதுறேன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது வந்து யாரும் ஒத்து வளர்த்தாங்கன்னா அந்த இது வந்து நிறைவேறுன்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த திறமை இன்னும் வெளியிலே வரல, அதனால இந்த திறமை தான் என்கிட்ட நிறைய இருக்கு. அடிக்கடி அதே நினைப்பு தான் வந்துகிட்டே இருக்கு.
0: நீங்களா எதுலயாச்சும் இப்ப வாய்ஸ் நோட்ல அதுல மாதிரி கூட ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம் இல்லைங்களா? ஒரு அப்பயாவது ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும் இல்லைங்களா?
3: அது மாதிரி என்கிட்ட வசதி இல்லை, அந்த மாதிரி போன் என்கிட்ட
0: கிடையாது. சரிங்க, ஓகே, சீக்கிரமா நல்ல வாய்ப்புகள் உருவாட்டும். நன்றி மனோகரன்.
3: நன்றி.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஆசையாசையா எடுத்தனே, இப்படி டக்குன்னு வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், பார்த்திபன் சார், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில அம்மா பேசுறேன். நான் பேசி ரெண்டு நாள் ஆயிடுச்சு, இன்னைக்குதான் வரேன்.
0: சரி, ஓ பதிவு பண்ணிக்கிறீங்க புது நேயர்னு?
4: ஆமா சார். ஆமா, நேற்று காலையில பேசுறது, அதான் இது ரெண்டாவது நாள், இதோட காலையில இருந்து இப்பதான் வரேன்.
0: சரி சரி, பரவாயில்ல, சொல்லுங்க.
4: எனக்கு பாத்தீங்கன்னா பாடிட்டு இருப்பேன், நிறைய வாய்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். எனக்கு
0: அதுதான் எல்லாருக்கும் இப்ப எங்களுக்கே தெரிஞ்சது. அடுத்து வேற வேற
4: இல்ல இல்ல சொல்றேன், இடத்தை கொடுத்தது வந்து நம்ம பண்பலை தான். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பாட்டு பாடுறேன்ட்டு ஒரு வாட்டி நீங்க ரேப்பு பாட சொன்னீங்கன்னா போயிருவீங்களா?
0: ஆமா,

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
1: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
2: இந்தாங்க,
1: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
2: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
1: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: ஓகே, நேர்களை நாம் மனிதர் குடிந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வெளிக்கொண்டு வர முடிய அதாவது திறமைகள்னு சொல்லலாம். சில நேரம் என்கிட்ட இருக்குது, நான் சில சைனஸ்ஸால் நான் வந்து விட்டுட்டேன், ஒரு கூச்ச சுவாபம் இல்லை ஏதோ ஒரு தயக்கங்க, சில நேரம் இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு கூட நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த திறமையை பற்றி தான் நீங்கள் என்கிட்ட பேச போகிறீங்க. நம்ம கூட நீங்கள் போகிற அடுத்த நேயர், வணக்கம். ஓகே, அப்போ ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். புத்துணர்ச்சியோட நேயர்கள்ட்டையும் பேசுவோம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாம் எப்போதுமே செம்மதோலுங்க.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் என்ன தீமில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இயல்பாக ரொம்ப சிம்பிளானதுங்க. அதாவது சில திறமைகள் நமக்குள்ளேயே இருக்கும், அதை எப்போதும் யாருக்கிட்டையும் வெளிக்காட்டாமல் இருப்போம். சில நேரம் வெளிக்காட்டினா இதெல்லாம் ஒரு திறமையாக நினைப்பாங்க, இல்லை நம்மக்கிட்ட ஒரு திறமை கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம். இப்போ சில ஓவியர்களாக இருக்கலாம், சில கவிஞர்களாக இருக்கலாம், சில வந்து இந்த மிமிக்ரி பண்ணுறவங்களாக இருக்கலாம், இப்படி பலவிதமான திறமைங்க. சில நேரம் நல்லா சமைச்சு கொடுக்க தெரிஞ்சவங்க கூட எங்கே இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு அந்த சிலர்லாம் வந்து சமைக்காமலே இருப்பாங்க. ஏதாவது ஒரு போய் சொல்லிக்கிட்டு இல்லை அதை சொல்லாமலே கூட தப்பிச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா?

0: அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444-298-6003-8 மற்றும் 0444-298-5252-554. நேயர்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய திறமை, அது என்ன திறமையாக கூட இருக்குதுங்க, நான் நல்லா மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் இருப்பேனா சார், அதுவும் கூட ஒரு சின்ன திறமை தான். ஸோ அது மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme

0: மீண்டும் வந்தாச்சு ரெயின்போ மேடைக்கு. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2986-0038 மற்றும் 044-2952-5554. பொதுவாக வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒரு வியாதி என்ன தெரியுங்களா? தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறது. ஐயோ இல்லை நம்ம இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அது இருக்கிறதுலே வந்து மோசமானது அப்படின்வாங்க. எப்படி ஒரு இரும்புக்கு வந்து துருப்பிடிக்கிறது அழிக்கிறது குதிகரமாக இருக்குமோ, அதுபோல் இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட திறமைகளை நம்ம வெளிக்காட்டாமல் இருக்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு மேடையாக இந்த ரெயின்போ மேடையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க பார்ப்போம். சொல்லுங்க அன்வர் பாசா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மதுரவாயல். சொல்லுங்க.
1: ஓடி ஓடி நம்ம பாட்டு பாடணும், ஓடி ஓடி நம்ம விளையாடணும். உங்க பாட்டு பாட சொல்ல எங்க பாட்டு வந்து பாட்டு பாடுறா, நல்லா ரசிக்கிறா, நல்லா பாடுறா சொல்லு. ஓடி ஓடி நம்ம பாட்டு பாடுறேன் ஆகும்.
0: ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா எங்களுக்காக.
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ வந்து ஓடி விளையாடு பாப்பா.
0: ஓகே, சூப்பர், நன்றி நன்றி.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: ஓகே நேர்களை, அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலேருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4, இங்கே எல்லாமே எப்போதுமே செமதூள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நாம் வெளிக்காட்ட விரும்பாத அல்லது வெளிக்காட்ட முடியாத நம்மளோட உள்வள திறமைகள் என்ன? சிலது வந்து கேமாக கூட இருக்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உள்வள திறமைகள் மட்டும் இல்லாமல் வெளித்திறமைகளாக கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து கிரிக்கெட் விளாடணுன்ற ஆர்வம் இருக்கும், சில நேரம் விளாண்டா சூப்பராக கூட விளாடுவாங்க, ஆனால் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. சில நேரம் வந்து ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் இல்லை வேலை பழுவால் இப்படி ஏதோ ஒன்றால் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடியவங்க கூட தங்களோட திறமையை அந்த சைடு கொண்டு போகாமல் அவங்களோட வாழ்க்கையை வேறு விதமாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. அது சார்ந்து கூட நம்ம பேசலாம். ஸோ நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-249-86, 00-338 மற்றும் 044-295-2055-54. இந்த எண்களுக்கு நேர்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக பேசலாம்.

0: திறமையை வந்து சில கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே வச்சுறாங்க. அதாவது இதுபோல் தான் அப்படின்னு அந்த கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது. ஸோ திறமைகள் பல விதமாக எப்போதும் எல்லா மனிதர்கள்ட்டுமே இருக்குது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
1: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
2: ISI நம்பிக்கையின் முத்திரை,
1: ISI பாதுகாப்பின் முத்திரை,
2: ISI தரத்தின் முத்திரை,
1: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
2: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
1: போன் 044-22-541-442, 044-22-541-216.
0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன தீம்ல பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிக்காட்ட விரும்பாத அல்லது வெளிக்காட்ட இயலாத அந்த திறமை என்ன அப்படின்றத நம்மளோட அந்த ரெயின்போ மேடையில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். நம்ம கூட இணைப்பற அடுத்த நேயர், வணக்கம்.
3: அன்பு நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். பேசுவது யாரு?
3: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பராக இருக்குது,
0: சிறப்பு
3: நல்லா இருக்குது.
0: ம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: உங்களுக்கு சார் சின்ன வயசுல 1வதுல இருந்து 6வது வரையும் படிச்சேன் சார்.
0: சரி,
3: அந்த டீச்சர், எங்க டீச்சர் சூப்பரான டீச்சர் சார், பேரு லட்சுமி. அவங்க மாத்தவத்துல இருந்து வருவாங்க சார் டீச்சர்.
0: பரவாயில்ல,
3: கத்து கொடுப்பாங்க சார். கொஞ்சம் லேட்டா வந்த கூட முட்டி போட வச்சிருவாங்க சார். அவ்வளவு கண்டிஷனா இருப்பாங்க, ஆனா பாடம்லாம் சூப்பரா கத்து கொடுப்பாங்க சார்.
0: சரி,
3: எனக்கு நல்லா படிக்கிறேன்ட்டு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்தாங்க சார்.
0: பாருங்களேன், இவ்வளோ நல்லவங்களா இருந்துக்காங்க அந்த டீச்சர்.
3: சார்,
0: அதனாலதான் அந்த டீச்சர் பேரை மறக்காம வச்சிருக்கீங்க, லட்சுமி மேம்.
3: மறக்காதீங்க இருக்குங்க சார், சூப்பரான சார்,
0: சிறப்பு.
3: இப்ப நன்றி சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி சார்,
3: நன்றி நன்றி.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர்?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
4: பாத்திமன் சார், தான் நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். வெயில் தான் பயங்கரமா இருக்கு சார். இங்க அங்கே தான் கொஞ்சம் அங்கேயே பத்தா இருக்கு நினைக்கிறேன்.
0: இங்க பரவாயில்ல, அப்பப்ப வந்துட்டு போகுது ரெயின். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்களுக்கு நல்ல குளிர குளிர மழை பொழியும். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க முருகன், நீங்க எந்த திறமையை உங்களுக்குள்ளே மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க?
4: சார், எனக்குள்ள என்ன திறமை மறைச்சிட்டு சாங் பாடுவேன் சார்.
0: சரி,
4: உங்களுக்காண்டி ஒரு ஒரு லைன் பாடுற, நல்லா இருக்கான்னு பாருங்க.
0: பாடுங்க.
4: என்னை தாளா சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் நான் அல்லவா, உன்னை மலை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலங்காற்று
0: சூப்பர் சூப்பர் முருகன், நல்லா பாடுறீங்க, நன்றி.
4: நன்றி சார், நன்றி சார்.
0: ஓகே, இதுபோல் நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான அந்த திறமை என்ன, அதை வெளிக்காட்டலாமல் ஏன் இருந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை வச்சு கூட ஏன் இப்படிலாம் அவன் நம்ம எதனால் வந்து அவங்களோட உள்வல திறமைகள் மறைக்கப்படுது அப்படின்னு கூட மற்ற நேயர்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 044-22-986, 00-3-8 மற்றும் 044-22-55-55-4. ஓகே, ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். உள்ளம் கொள்ளை போகுதை திரைப்படத்திலிருந்து கவிதைகள் சொல்லவா.

பொதுவாக வந்து சொல்லுவாங்க இவங்க ரொம்ப திறம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திறமைகள் இல்லாதவங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. சில நேரம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அறிவு எப்படி சொல்கிறது, ஒரு படிக்கிறது குறைவாக இருந்தால் கூட அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க், சிலர் வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கராக ரொம்பவே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ அதுவும் கூட ஒரு திறமை தான். ஒரு 24 மணி நேரம் ஒரு ஆள்னால தூக்கம் இன்னாமல் கூட விடாமல் உழைக்க முடியுது அப்படின்னா கூட அது ஒரு திறமை தான். ஸோ சிலர் வந்து

நேரம் 5:41 ஆயாச்சு. நேயர்களை, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன திமில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வெளிக்காட்டாத அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் நாம் தவித்து வைத்த அல்லது மறைத்து வைத்த நம்மளோட திறமை என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-0038 மற்றும் 0444-295-2-0554. நம்ம கூட இணைப்புற அடுத்த நேயர், வணக்கம். ஆசை ஆசையாக வந்தார்களே, சே சரி விடுங்க. அதாவது திறமைக்கு வந்து வானமே இல்லை அப்படின்வாங்க. சில நேரம் வந்து ஒரு திறமை வந்து எதனால் கட்டமைக்கப்படுது அப்படின்னு நம்ம உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்டால் இருக்கும். எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ, எது மேலே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கோ, அதை தான் நம்ம தொடர்ந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். எதை நம்ம அதிகமாக கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளோட திறமையாக கூட சில நேரம் மாறும். சில திறமைகள் வந்து இயற்கையானதாக இருக்கும். சில சாரீர, அதாவது சிலருக்கு வந்து குரல் பிறவியிலே வந்து நல்லா இருந்திருக்கும். சிலர் வந்து அதை டியூன் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து இயல்பாக அமைஞ்சது, சிலருக்கு வந்து சில மெனக்கிடுதல் பண்ணும்போது தானாக வளரும். ஸோ அது மாதிரியும் திறமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்றதை பொறுத்து அது சார்ந்த அறிவும் அது சார்ந்த அந்த நுணுக்கங்களும் நம்மளுக்கு வரும். அதுதான் நம்மளோட திறமையாக கூட வெளிப்பட ஆரம்பிக்கும். வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க? வணக்கம், பேசுங்க. சிவகுமார், எங்க இருந்து பேசுறீங்க? சிறப்பு, சொல்லுங்க, உங்களோட திறமை என்ன? இத்த எத்தனை எதனால வெளிக்காட்டாம இருந்தீங்க? ஒருவேளை கால் கட் பண்றதா அவரோட திறமையா இருக்குமோ? சரி, ஓகே, அடுத்ததான் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இது என்ன மாயம் திரைப்படத்திலிருந்து, இரவாக நீ பகலாக நான் அப்படின்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நம்ம கூட இணைய போற நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
3: சொல்லுங்க இஸ்மாயில்.
4: நல்லா இருக்கீங்களா சார்?
3: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த வரைக்கும் எந்த திறமையை உங்ககிட்ட இருக்கிறதா மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க
4: சார்? என்னோட திறமை வந்து சார், எந்த திறமை தான் மறந்து மறக்க மாட்டேன் சார். எந்த ஒரு நம்பர் கேட்டாலும் உடனே கரெக்டா எடுத்து சொல்லுவேன் சார் நான்.
3: அப்ப சூப்பரா இருக்கீங்களா.
4: யாருடைய நம்பர் கேட்டாலும் மறந்து வைக்கவே மாட்டேன் சார்.
3: அதாவது மத்தவங்க போன் நம்பரையும் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பீங்க?
4: மனப்பாடம் சார், போனை பார்த்து சொல்றது, ஒரு பேப்பர் புக்கை பார்த்து சொல்றதெல்லாம் இல்லை சார். உடனே அந்த அட்டன் டைம்ல சொல்லுவேன் சார் நான்.
3: சரி, இப்ப உதாரணத்துக்கு உங்க போன்ல ஒரு 100 கான்டாக்ட் இருக்குன்னு வைங்க, அந்த 100 நம்பருமே உங்களுக்கு தெரியுமா?
4: கண்டிப்பா தெரியும் சார், ஏன்னா நான் வந்து பிளைண்ட் சார் நானு. அந்த கடவுள் நமக்கு அந்த ஒரு மெமரி பவர் கொடுத்துருக்காரு சார்.
3: சூப்பர் சூப்பர், நன்றி இஸ்மாயில்.
4: நன்றி சார், நன்றி சார்.
3: ஓகே, சூப்பராகவே சொன்னார். அடுத்ததாக நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444-298-6, 0-0-3-8 மற்றும் 0-4-4-2-9-5-2-0-5-5-4. வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
5: வணக்கம் சார், கேட்கும் ராஜசேகர் சார்.
3: சொல்லுங்கள் ராஜசேகர்.
5: தனித்திறமைனாக்கா எல்லாருக்கும் நன்மை செய்வேன்.
3: ஓகே,
5: அது ஒன்று ஒன்று கணக்கு டக்குன்னு சொல்லுவேன்.
3: ஏ கணக்குன்னா எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்பா.
5: அது இப்போ 43x3 கேட்டா சொல்லுவேன், அது மாதிரி 45x3 அது மாதிரி மூணு நட்டமா ஒரு தோராயமா சொல்றேன்.
3: ஓகே,
5: அது மாதிரி டக்குன்னு நான் மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யறேன், கால் கேட்டுல முக்காவசி யூஸ் பண்ண மாட்டேன், தனி திறமையா தான்.
3: ஓகே, இப்ப 15x12 எவ்வளவு?
5: 15x12 160.
3: ஓ அப்படி, சூப்பர் சூப்பர், சிறப்புங்க.
5: தேங்க்யூ சார்,
3: நன்றி, நன்றிங்க ஐயா. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
6: ஐயா வணக்கம் ஐயா, கால் கட்டாயிச்சு. ஃபர்ஸ்ட்
3: சொல்லுங்க உங்க பெயர்.
6: திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்குளம், சிவகுமார் ஐயா.
3: சொல்லுங்க சிவகுமார், உங்களுடைய உள்வள திறமை என்ன
6: சார்? இன்னைக்கு ஆசிரியர் தின வாழ்த்து சார்.
3: சிறப்பு.
6: ஓகே, என்னோட திறமை என்னன்னா எனக்கு எப்பவுமே உண்மையா நேர்மை இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார்.
3: ஓகே, இப்ப பொதுவாவே எல்லாருக்குமே நேர்மையா இருப்பீங்க?
6: ஆமா ஆமா ஆமா, நேர்மை உண்மை அது வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே, அந்த ஆசிரியர் இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
6: என்ன
3: சார் கேக்கல? சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, நேயர்களே, நம்மளோட ரெயின்போ மேடையில் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, அதை சிலருக்கு வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும், சிலருக்கு கிடைக்கிறதில்ல. சில நேரம் சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது நம்மளோட திறமையும் பன்மடங்காக பெருக்கெடுத்து ஆறா அப்படி ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடலாம் உங்களுக்காக என்ன பாடல் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கு திரைப்படத்தில் தாங்க, கேட்டு இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையார், பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ், சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
3: நேரம் 7:02 நெருங்கிட்டு இருக்கு. நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0442986, 0003 மற்றும் 0442952055. இந்த எண்களுக்கு நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாட்டு என்ன, அண்ட் ஏன் அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கணும். அதுதான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு அத்தியாயம் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: யாரெங்கிருந்து பேசுகிறீங்க?
4: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
3: சிறப்பு சத்யநாராயணன், உங்களுக்கு என்ன படத்துலேருந்து பாடல் வேணும்?
4: படம் வசந்த ராகம்.
3: வசந்த ராகம், பாட்டே ஒரு ராகத்தில் ஒரு இருக்குங்களா? சரி, வசந்த ராகத்தில் என்ன பாட்டு வேணும்?
4: கண்ணன் மனம் அந்த பாடல்.
3: வசந்த ராகத்துல கண்ணன் மனம் என்னவோ. ஓகே, எதனால இந்த பாட்டுன்னா உங்களுக்கு பிடித்தோம்?
4: அது நேத்து கிருஷ்ண ஜெயந்தி கேட்க முடியல, அதனால இன்னைக்கு கேட்கலான்னு.
3: அடடா, நேத்து விட்டுட்டேன் ஆனா இன்னைக்கு பிடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு பிடிச்சிருக்கீங்க,
4: அதுக்காக தான் அந்த பாடல்.
3: சிறப்பு, கேட்டுலாங்க. நன்றி,
4: நன்றி, தேங்க்யூ.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், செங்குன்றம் அடுத்த கோணிமேட்ல குமார் பேசுறேன் சார்.
0: சார், என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
1: இணைந்த கைகள் படம்.
0: இணைந்த கைகள்?
1: ஆமா சார்.
0: என்ன பாட்டு சார்
1: அதுல? வந்து பாத்தீங்கன்னா அன்பில் நேரம் சென்றல் காத்து அந்த பாடல் வேணுமா சார்?
0: அந்தி நேரம். ஓகே சார், போட்டுடலாம் சார். சிறப்பு சார், நன்றி சார்.
1: வாய்ப்பு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி சார்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கும். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6, 00-338 மற்றும் 044-295-2, 05-54. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
3: சார், காதல் பரிசு இருந்து படம், காதல் பரிசு.
2: ஓகே,
3: காதல் மகாராணி அந்த பாட்டு போடுங்க சார்.
2: காதல் மகாராணியா? எதனால அந்த பாட்டு நான் பிடித்தாலும்?
3: நான் கமல் சன் சார், ரொம்ப பிடிக்கும் கமல்ராஜ் படம். ஆனா இந்த பாட்டு வந்து அடிக்கடி போறதில்ல. சரி, இருந்து பாட்டு உங்களுக்கு கேட்கலான்னு கேட்டேன்
2: சார். சரி, நீங்க போடலன்னா நான் கேட்டே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு கேட்டு வாங்கிருக்கீங்க.
3: கரெக்ட் சார்.
2: ஓகே, சூப்பர், நன்றி கலா.
3: தேங்க்யூ சார்.

0: நேரம் 7:20.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks

0: humanity first, because when we work together, possibilities become progress.
1: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம், பொன்னேரி ஜெகண்டல இருந்து கலியில நம்ம பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
2: படம் பணக்காரன் சார்.
1: படம் பணக்காரன், ஓகே.
2: பாட்டு பாத்தீங்கன்னா 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அந்த பாட்டு சார்.
1: எதனால சார் இந்த பாட்டு?
2: எதனால இன்னைக்கு எங்க அண்ணன் வேப்பம்பட்டு எஸ்பி கங்கா அவரு கல்யாண நாள் இன்னைக்கு, அவருக்காக இந்த பாட்டு டெடிகேஷன் பண்றேன். நீங்களும் அப்படியே சொல்லுங்க. வேப்பம்பட்டு எஸ்பி கங்கா சொல்லுங்க.
1: நீங்க சொன்னதே 2 முறை சொல்லிட்டீங்க, சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். கேட்டுடலாம்.
2: ரொம்ப நன்றி சார்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேயர்கள் கவனத்திற்கு, இன்னும் சில நொடிகளில் தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட அடுத்ததா பேச போற நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பட்டாபி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பாபு
0: படம். படம் பேரு பாபு?
1: ஆமா.
0: சரி, அந்த படத்துல என்ன பாட்டு?
1: இதோ எந்த தெய்வம்.
0: இதோ எந்த தெய்வம் முன்னாலே. ஓகே, நன்றி பட்டாபி.
1: நன்றி.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களோட விருப்பமான பாட்டை ஏன் பிடிக்குது அப்படின்ற விவரங்களோட கேட்டு மகிழலாம். 0444298 மற்றும் 0444255552 இந்த எண்களுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேயர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
1: பூந்தமல்லி கலைசாமி.
0: சொல்லுங்க கலைசாமி, உங்களுக்கு என்ன படத்துல இந்த பாடல் வேணும்?
1: படம் வந்து அதிசய பிறவி.
0: அதிசய பிறவி, ஓகே.
1: பாடல் வந்து ஒன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாடணும்.
0: சிறப்பு. நிறைய பேர்கிட்ட பாடிடுவீங்க போல தெரியுது.
1: நல்ல பாட்டு.
0: சரி, சிறப்புங்கயா, போட்டுடலாம். வேற எதனால இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: இது வந்து அதுக்கு நல்ல சுறுசுறுப்பான பாட்டு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, ராகம் கருத்தான பாட்டு.
0: சிறப்புங்கயா, போட்டுடலாம். நன்றி.
1: நன்றி சார். நன்றி. நன்றி.
2: தந்த
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் எம் தனிகாசலம் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இந்த பாடல் வேணும்?
1: புது பாடலா பழசுங்களா சார்?
0: கொஞ்சம் மீடியமா வாங்க, புது பாடலா இருந்தாலும் சந்தோஷம்தான்.
1: சரி சார், பாயும்புலி சார் படம்.
0: பாயும் புலி, ஓகே. என்ன பாட்டு?
1: அதுல நான் சூடான மோகன் என்ற பாடல் சார்.
0: அந்த படமா? சிலுக்கு மரமேவா?
1: அதேதான் சார்.
0: சரிங்க சார், ஓகே சார், நன்றி சார்.
1: சரிங்க சார்.

0: சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியார் நகர் சார்.
1: சொல்லுங்க ராஜேஷ், என்ன படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் வேணும்?
0: திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூரியன் திரைப்படம்.
1: சரி, சூரியன்.
0: பாடல் பார்த்தீங்கன்னா லாலாக்கு டோல் டப்பிமா அந்த பாடல் சார்.
1: எதனால சார் இந்த பாட்டு உங்களுக்கு பிடித்தோம்?
0: நல்லா இருக்கும் அந்த பாடம், நல்ல ஒரு வைப்பான சாங் இது, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு.
1: சூப்பர் சார், போட்டுடலாம் சார். வேற எதுவும் அனுபவம்? இந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் சார், அது மாதிரி.
0: ஆமா, பிரபுதேவாரோட நடனம்லாம் சூப்பரா இருக்கும் அந்த பாடல்ல, காட்சி அமைப்பு சூப்பரா இருக்கும்.
1: நீங்க நடனத்தை ரசிக்கிற குரூப்பா இல்ல நடனம் ஆடுற குரூப்பா?
0: நான் வந்து நடனம் ஆடி ரசிக்கக்கூடிய குரூப் சார்.
1: ஓகே சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணை கங்கமாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா, எண்ணெல்லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்கமா, மரம் இழுக்கிற கைய பாருமா.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். சேட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444-29-86-00-38 மற்றும் 0444-29-52-55-54. உங்களுக்கு ஏன் ஒரு பாடல் பிடிக்குது அப்படின்ற விவரங்களோடு நீங்கள் சொல்லணும். ஓகே, வணக்கம். யாருங்க இருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்கள்.

சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449298606003 மற்றும் 0444295255. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு பாடல் ஏன் பிடிக்குது அப்படின்ற விவரங்களோடு தாராளமாக கேட்டு மகிழலாம். பொதுவாக வந்து ஒவ்வொரு பாடல் பின்னாடியும் சில கதைகள் இருக்கும். சில நேரம் சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பாடல்கள் கேட்டிருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த நண்பரோ இல்லை ஏதோ ஒரு உறவாக இருக்கட்டும், அவங்கள நம்ம சந்திக்க முடியாத நிலை, இல்லை அவங்களவே நம்ம பார்க்க முடியல அப்படின்னா கூட, அந்த பாட்டு கேட்கும்போது அந்த மலரும் நினைவுகளாக ஒரு நொடி டக்குன்னு அவங்க மூஞ்சி, ஓகே இல்லை இந்த பாட்டு நம்ம அவங்க இருக்கும்போது ரசிச்சான்ல அப்படின்னு நினச்சி பார்க்குறது கூட ஒரு விதமான ஒரு இன்பமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும். இப்போ சில பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஊரில் திருவிழாக்களில் கேட்டிருப்போம். அந்த பாடலை கேட்கும்போது அப்போ அந்த திருவிழா நினைவுகள் வரும். சில பாட்டை வந்து நம்ம போய் தியேட்டரில் படமாக பார்த்துருப்போம், அப்போ அந்த நினைவுகள். ஸோ பொதுவாக வந்து ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு பாட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் நம்மளை நாமளே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சில பாட்டை கேட்கும்போது ஒரு சில வரிகள் பிடிச்சிருக்கும், அந்த வரிகள்லேருந்து நம்ம லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சில வரிகள் வந்து நம்ம துக்கமாக துயரமாக இருந்திருக்கும்போது அங்கேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு அந்த பாடல் வரிகள் ரொம்பவே உத்வேகமாக இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடல் கேட்கும்போதும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இது கிடைக்கும் இல்லைங்களா. சில பாட்டு கேட்கும்போது இசை நல்லாயிருக்கும், சில இதில் வரி நல்லாயிருக்கும், சில பாடல்களில் இசையும் வரியும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும், எதை நம்ம பாராட்டுறது அப்படின்னு கூட தெரியாது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப லைஃப்பை எப்படி மென்மையாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா சில நேரம் வந்து நமக்கு பிடித்ததை எப்போதும் தாராளமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அடுத்த விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நம்ம ரெயின்போ சேட் பாக்ஸில் நிறைவு பாடலாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் வானம் கொட்டட்டம் திரைப்படத்தில் இருந்தாங்க பூவா தலையா அப்படின்ற பாடல் கேட்டு நினைந்திருங்களேன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே புதுமை செமதூள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வாழ்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகள்

பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று அவர் கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சிக் கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சானை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல், யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 9:01 ஆயாச்சு. நேயர்களை, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் பல நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடித்த அப்படியே ஹிட் லிஸ்ட்டு, பிளே லிஸ்ட்டு, பிளாக் ஃபஸ்ட், இப்படி நீங்கள் என்ன வகைப்படுத்தினாலும் சரிங்க, இப்போ நம்ம போட போகிற பாட்டு எல்லாமே பக்காவாக அதில் பொருந்தி வரும். அப்படிப்பட்ட அற்புதமான பல பாடல்களோட தொகுப்பை தான் நம்மளோட ரெயின்போ ராகங்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்டவம் திரைப்படத்தில் தாங்க ஒரு பாதி கதவு நீ அடி மறு பாதி கதவு நான் அடி அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லவ் சாங். ஸோ

என்னங்க பாடலை கேட்டு ரசிச்சாச்சா? இந்த பாடலில் எல்லா வரிகளுமே வந்து ஒரு கவித்துவமாக இருக்குங்க. அதாவது ஒரு கவிதை தீம் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு பாதி கதவை நீ பாதி கதவை நான் அப்படின்ற தீம். அப்போ அந்த கதவை வச்சே கொண்டுட்டே போயிட்டுருப்பாங்க பாட்டு ஃபுல்லாகவே. வாசல் தள்ளாடுதே இருக்கட்டும், அதுக்கடுத்து இரண்டு கைகளும் சேர்க்கும் போது பொய் போட்டு போனதே அப்படின்ற கூடிய விஷயமாக இருக்கட்டும். ஸோ நுண்ணிப்பாகவே கவிஞர் சிறப்பாக எழுதி முடிச்சிருப்பார். அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 13-14 வருஷத்துக்கு பின்னாடி அப்படியே போனோம், சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் தான் கேட்க போகிறோம். நெஞ்சுக்குள்ள அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு, சூப்பரான பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள்.

அப்படியே நம்ம அந்த ட்ராவலில் அப்படியே அந்த பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப இனிமையான ஒரு பாடல். அதில் எனக்கு பிடித்த வரிகளாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்து தலை பாம்பாக அத்துமீறேன் சார். பத்து தலை பாம்பு இருந்தால் அதோட ஆசை எப்படி இருக்குமோ அது போல் ஒரு அத்துமீற ஆசையை மொட்டு போல் முகம் கூப்பி. மொட்டு பார்த்தீங்கன்னா விரிஞ்சால் அது மலர், விரியலைன்னா அது மொட்டு. அதுபோல் மொட்டு போல் அந்த ஆசையை வந்து சுருக்கிப்பாங்களாம் அப்படின்ன கூடிய அந்த வெட்கம், அந்த பெண்ணுக்கே உரிய அந்த பாங்கெல்லாம் வந்து ரொம்பவே கவிஞர் விளையாடி எழுதியிருப்பார். மிகவும் ஒரு அற்புதமான பாடலாக தான் நம்ம கேட்டுருச்சு. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை திரைப்படத்திலிருந்து அடி ராங்கி ராங்கி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். எல்லோருக்குமே பிடித்த சாங்கு தாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிச்சாச்சுங்க. அதில் எல்லா வரிகளும் நல்லா இருந்தாலும் கூட அந்த உரி போல் குறி பார்த்து என்னை சில்லு சில்லாக உடைக்கிறியா அப்படின்ற வரியாக இருக்கட்டும். ஆனால் இதை விட எனக்கு இன்னொரு வித்தியாசமாக தெரியுது, இது தெரியுங்களா? அதாவது என்னை நாரா கிழிக்கிறியே, நல்லா குழப்பறியே. அதாவது இந்த காதலில், அந்த சில உறவுகளில் இல்லை ஒரு ஈர்ப்பு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இது தானா அது தானா இல்லை இது இது இல்லையா அப்படின்னு கூடிய ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதை கரெக்டாக பிடிச்சி யுகபாரதி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ப்பறவை படத்துலேருந்து தாங்க. வைரமுத்தோட வரிகளில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4 இங்கே எல்லாமே பொதுமே சேமத்தூள்.

அழகான பாடல், அற்புதமான பாடல் அப்படின்னு அடுக்கடுக்காக எதாவது சொல்லலாம். எல்லோருக்குமே பிடித்த வரிகளை அந்த பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரப்பரா, ஏன்னா பரவுது மனவு மனசு அப்படின்ற கூடிய வரிகள் பிடிச்சிருந்துருக்கும். அடுத்து இன்னொன்று எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த கதையோடு ஒட்டி போகிறது இல்லை இந்த அந்த கவிதையோடு பயணிக்கிறது அப்படின்வாங்க. அதாவது பறவைன்னு ஒரு ஒன்று சொல்லிட்டார் அந்த காதலில், அப்போ அது பறந்திட வானம் இல்லையா, அது இருந்திட பூமியும் இல்லையா, உன் இதயத்தில் கூடு கட்டி வளர்க்கவா அப்படின்றது வந்து ஒரு கவித்துவத்தோட ஒரு அற்புதமான ஒரு இடம்னே சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் திரைப்படத்தில் இருந்ததாங்க. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் போயினா ஆல் தி வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு தான். சூப்பரான ஒரு பாட்டு கேட்டேனே தெரியுங்களேன். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே போதுமே சேமதுள்ள

நண்பன் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடம் தான் கேட்டிருசம். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, வவ்வாலை போல நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம், அதாவது தொங்கும் தோட்டம்னு ஒன்று இருந்து தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா, பூமி எங்குமே நீ வவ்வாலை போல இருந்தால் உனக்கு தொங்கும் தோட்டம் தான் அப்படின்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அதாவது பொதுவாக என்ன நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை பார்க்கணுன்னுவாங்க. ஸோ ஒரு சின்ன கெட்டது நடந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அது என்னென்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் இந்த பாட்டோட சாராம்சமாக கூட இருக்கும். அதில் இன்னொன்று வந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அதாவது சில நேரங்களில் ஹாஸ்டலில் வந்து தாழ்பால்கள் உடஞ்சி போயிருக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்து ஒரு பாட்டு பாடு, நீயும் ஒரு டிஎம்எஸ்ஸாக ஒரு ஜெயசுதாஸாக மாறிடுவேன் அப்படின்றக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு பாதுகாப்புக்கு அந்த பாட்டு உதவும் அப்படின்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஸோ ரொம்பவே அற்புதமாக நாம் முத்துக்குமார் தன்னோட வரிகளை செதுக்கி எடுத்திருக்காருனே சொல்லலாம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்கி திரைப்படத்தில் இருந்தாங்க, ஐயையோ ஆனந்தமே, யுகபாரதியோட வரிகளில் எளிமையான ஒரு பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு நிந்திருங்கள்.

0: என்ன
1: சொல்ற குயில?
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேயர்களே, நேரம் 9:37 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வுகள் வெளிப்படும். அது மாதிரி பில்லாட்டு திரைப்படத்திலேருந்து மதுரை பொண்ணு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கூஸ்பம்ஸாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மளை மாற்றக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். கேட்டுட்டே இருந்திருங்கள். எஃப்எம் 91.4 எல்லாமே போதுமே செமதுளை.

ஒரு சூப்பரான குஷியான ஒரு பாடலை கேட்டு வச்சாச்சு. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவான் திரைப்படத்தில் இருந்தாங்க உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெலடி சாங், நல்ல ஒரு காதல் ததும்பி கொட்டி அப்படி வலிந்து ஓடக்கூடிய ஒரு சாங்னே சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்களே எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே பதுமே சேம தோழுங்க.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை போல திரைப்படத்திலேருந்து தாங்க, ரோஜா பூ மாலையிலே அப்படின்றக்கூடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மந்து விழுங்க.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:01. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். மனதுக்கு பிடித்த பழைய பாடல்களாக இருந்தாலும் புதிய பாடல்களாக இருந்தாலும் பாடல்களை கேட்பதே ஒரு தனி சுகம்தாங்க. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து என்னென்ன வார்த்தைகளோ அப்படின்னு தரக்கூடிய பாடல் கவிஞர் கண்ணதாசனோட வரிகளில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே பொதுமே செம்ம தோலுங்க.

ஒரு அற்புதமான பாடலை அழகாக நம்ம கேட்டு வச்சாச்சுங்க. இதில் எனக்கு பிடித்த வரிகளை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, நிலவே உன்னை அறிவேன், அங்கே நேரே ஒரு நாள் வருவேன், மலர்ந்தால் அங்கு மலர்வேன், இல்லை பனிபோல் நானும் மறைவேன். அதாவது உன்னை தேடி ஒரு நாள் வருவேன், உன்னை நான் பார்க்கும்போது நீயும் சிரித்த அப்படின்னா நானும் சிரிப்பேன். ஒருவேளை நீ என்னை பார்த்து சிரிக்கலைன்னு வச்சுக்கங்களேன், நான் பனி போல் அப்படியே மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்றக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு கவித்துவத்தோட ஒரு அத்தியாயத்தோட ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து தங்க மகள் அப்படின்ற பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு நேந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே புதுமை செம தூளுங்க.

மூணு சரணம் இருந்த ஒரு முத்தான பாடலை தான் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி திரைப்படத்தில் இருந்தாங்க வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்ற கூடிய பாடல் தான் கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே எப்போதுமே.

0: அறிவில் மனிதனாக வேண்டும். அதாவது மனிதனாக பிறந்துட்டான் அப்படின்றதுனால அவன் மனிதாயிட முடியாது. ஆறறிவு உடையவனாக அந்த பகுத்தறிவிலிருந்து அனைத்தும் உடையவனாக இருக்கும்போது தான் அவன் மனிதனாக முடியும் அப்படின்ற வரிகளை தான் ரொம்ப எளிமையாக அறிவில் மனிதனாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவா தலையா திரைப்படத்திலிருந்து பூவா தலையா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்டு இணைந்திருங்களே. எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே பார்த்துமே செம்மத்தூள்.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.
2: கமான் கிளாப் 1.

இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, சாட்டைக்கு பயந்தா சண்டி குதிரை, அதாவது சாட்டைக்கு பயந்தா அது வேகமாக ஓடும், அதனால் அது சண்டி குதிரை. சறுக்கி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நொண்டி குதிரை. சாட்டைக்கு பயந்தா அந்த வந்துட்டு, அதுக்கடுத்து ஓட்டம் எடுத்தால் கிண்டி குதிரை. இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த சில பாடல்களை கேட்கும்போது நம்மளோட வரலாற்று தரவுகளை நம்ம பின்புலமாக ஆராய்ந்து பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை அந்த காலத்தில் இருந்த சில விஷயங்களை கூட இயல்பாளித்திருப்பாங்க. ஒழுங்காக இருந்தால் அது வண்டி குதிரை, அதாவது இயல்பாக எளிமையாக இருந்தாலே அது போதுமானது ஒரு வண்டி குதிரைக்கு அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சூப்பரான பாடலை தான் கேட்டு ரசித்தோம். அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு வந்த மலர் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து திங்களுக்கு என்ன இன்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே பொதுமை செம்மதுலுங்க.

0: நேரம் 10:28. நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், ஆற்றை திங்கள் அந்நிலவில். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் வருவான் அப்படின்ற பாடல் தான். ஒரு ஹாப்பியான சாங்னே சொல்லலாம். கேட்டு நினைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.
1: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா.

நேயர்களே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ திரைப்படத்திலிருந்து அடடா என்ன அழகு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம்மந்து உள்ளுங்க.

ஒரு சூப்பரான பாடலாம் அழகழகாக அப்படியே கேட்டு ரசிச்சாச்சு. அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானல் திரைப்படத்திலிருந்து விண்ணுக்கு மேலாடை அப்படின்ற பாடல் தான் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம்ம தோளுங்க.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், ஆற்றை திங்கள் அந்நிலவில். ஓகே, அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து ஆழம் தெரியாமல் அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மந்தோடு.

ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டோம் மூளைகிட்ட அப்படின்னு ஒரு அற்புதமான பாடலை நல்ல ஒரு தத்துவ வரிகளோடு சேர்த்து கேட்டு ரசிச்சாச்சு. அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு ராணி திரைப்படத்திலிருந்து காட்டுப்புறா ஒன்று அப்படின்ற பாடலை தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4 எல்லாமே எப்போதுமே செமதுல.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுருவாயாலே குழுகுழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே குழுகுழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பா

0: பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது.
1: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

நேயர்கள் இதுவரை தரைவழி ஒளிபரப்பில் கேட்டது துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி வழக்கமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும்.

ரெயின்போ ரீவைனில் அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரலாமா அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே பதுமே செமதூள்.

0: Good night.
1: ரெயின்போ ரிவைனில் நிறைவு பாடலாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் அன்புக்கரங்கள் திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி, இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. நாள் முழுக்க இருந்த ஓட்டம், வேலை, பயணம், சின்ன சின்ன கவலைகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இரவை இசையோடு ரசிக்க தயாராகுங்கள். உங்களுக்காகவே இந்த இரவு நேரத்தில் மனசை வருடும் இனிமையான பாடல்களோடு உங்கள் நினைவுகளை தேடி அருமையான பாடல்கள் காத்திருக்கு. அந்த வரிசையில் முதல் பாடலாக 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது அற்புதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரலில், பாவிஜயின் வரிகளில், சிவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:13 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 5-ஸ்டார் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் குரலில், பா விஜயின் வரிகளில், பரசுராம் ராதா இசையில்.

0: குத்தா அல்ல அறிவியலே கொடுத்தது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமும் கிடைக்குதா, குத்தா அல்ல அறிவியலே கொடுத்தது போல் இருக்குதா.
1: என்ன பார்வதி அம்மா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
2: அதுங்களாமா, எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தனிப்பா போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
1: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க, இதில் வேற குழாயை திருப்பிட்டு வேலை செய்கிறீங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
2: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்தில் மறுபடியும் கழுவி

0: சகோதரி ஊர்லிங்க, உங்க வீட்டுல தானுங்க அருவி மாதிரி தண்ணி கொட்டுதுங்க. அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிருந்தீங்க.
1: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலன்னா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லம்மா.
0: ஆனுங்கம்மா, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போது நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்கிறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா, நான் எங்கே இருந்தாலும் தண்ணியை சிக்கனமாக செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
2: குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாயிருக்குதா.
3: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
4: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
4: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு.
4: என்னக்கா,
5: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:26 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நியூ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விரும்பாண்டி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில், கமல்ஹாசன் வரிகளில் இளையராஜாவின் அற்புதமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அருமையான இனிமையான பாடல்களெல்லாம் வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மொழி திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் வித்யாசாகர் இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். 12 மணியிலிருந்து வரிசையாக காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு இடைவிடாத பாடல்களை தான் கேட்க போகிறீங்க. எஸ், நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது கோ திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: பொய்யே பொய்யே
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

அணை கட்டுமா நான் இதமாக, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, புயல் கொள்ளவே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.
1: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

0: விளம்பரம் வரக்கூடும்.
1: நீ பார்ப்போம் பார்ப்போம்.

Cha-cha-cha-cha-cha. Cha-cha-cha-cha-cha.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், தேவராஜன் இசையில் பாடலை கேட்கலாம்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம்எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலாவதாக சித்தி விநாயகம் என்ற இனிய கீர்த்தனை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது இந்த கண் ஆனந்தம் என்ற ஸ்ரீ தியாகராஜு இயற்றிய கீர்த்தனை, பிலஹரி ராகத்தில் ரூபக தாளத்தில்.

நேரம் 4:30 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சுத்தானந்த பாரதி இயற்றிய சகலகலா வாணியே கேதாரம் ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய நானே உன்னை நம்பினேனே பாடல், ஹம்சானந்தி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை, முள்ளந்திரம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தமிழ். நேரம் 5 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம்.

கணமத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுராரோ.

சத்யாதி பாபசமனி ஹரிதஸ்வாதி தேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குஜா

ஹர்ஷிணி கரிசோதரி ஆஹா ஹூ முகஸ்துத்ய ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹய்யங்கவீன ஹிருதயா ஹரிகோபாருணாம் லகாரார்த்த லதா பூஜ்ய லயசுத்தமே.

சர்வ பிரபஞ்ச நிர்மாத்ரி சமானாதிக வர்ஜிதா சர்வோத்துங்க சங்ககீனா சகுண